0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Neengal kettukondirupadhu 89.4 Tamil FM.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4
2: அன்னலும் நோக்கினான்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody, this is DSP.
4: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த எட்டோ சேரு வர்ற நிக்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் அத்தனை விதங்களிலும் நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லை, இவையெல்லாம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு பட்டியல், நீளமான பட்டியல் நம்மிடத்திலே உண்டு. அப்படி நாம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் யாரிடமெல்லாம் இருக்கின்றனவோ அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த ஏக்கம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகும். நம்மிடத்தில் இல்லாதது அவரிடத்தில் இருக்கிறதே, அவரிடத்தில் இருப்பது நம்மிடத்தில் இல்லையே என்று வெவ்வேறு பரிமாணங்களிலே அந்த கவலையை நாம் வளர்த்து கொண்டே இருப்போம். வெல்லி நெல்சன் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், எப்போது நான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு எண்ணி பார்க்க தொடங்கினேனோ அப்போதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது, அற்புதமான மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்கிறார். அவர் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், நம்மிடத்திலே இவையெல்லாம் இல்லை என்று ஒரு பட்டியலை நம்மால் அட்டவணைப்படுத்த முடியும் தான். அதே போல நமக்கு இறைவன் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்றும் கூட நம்மாலே ஒரு பட்டியலை உருவாக்க முடியும். மிக நேர்மையாக, நம்மிடத்திலே இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன என்று ஒரு காகிதத்திலே நாம் எழுத தொடங்கினால் அது மிகப்பெரிய பட்டியலாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அதை ஒருமுறை நாமே வாசித்து பார்த்தோமேயானால் இவ்வளவு நல்ல விஷயங்களா நம்மிடத்தில் இருக்கின்றன என்று நிச்சயமாக நம்முடைய மனம் ஆச்சரியப்படும். நம்மிடத்திலே என்னென்ன நன்மைகள் இருக்கின்றனவோ அவற்றின் மீது நாம் கவனம் செலுத்த துவங்கினால் இவையெல்லாம் இல்லையே என்கிற ஏக்கம் நம்முடைய புத்திக்கு அருகிலே கூட வராது. பல நேரங்களில் நம்மிடத்தில் இருப்பதை நாம் கவனிப்பதில்லை, இல்லாததை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையின் முறையை மாற்றினாலே வாழ்க்கையின் தன்மையும் வளமானதாக மாறும். அப்படி நம்முடைய சிந்தனையிலே மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளிலும் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்களை எல்லாம் நாம் கண்டு மகிழ்கின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நாம் நன்கு பழக்கப்பட்ட ஒரு பாதையிலே பயணம் செய்ய துவங்குகிறோம் எனும் போது நம்முடைய மனதிற்கு ஒன்று தெளிவாக தெரியும். அதாவது அந்த பாதையிலே எங்கெங்கே பள்ளங்கள் இருக்கின்றன, எந்த இடத்திலே நாம் கவனமாக வாகனத்தை செலுத்த வேண்டும், எந்த திருப்பங்கள் எல்லாம் ஆபத்தானவை, அங்கே நாம் விழிப்புணர்வோடு பயணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். பயணத்தை துவங்கும் போதே அதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். தடை தாண்டி ஓடுகின்ற ஓட்டம் இருக்கிறது, அதை ஓடுகின்ற அந்த வீரர்களுடைய லாவகம் ஆச்சரியகரமானதாக இருக்கும். மிக வேகமாக ஓடுவார்கள், அதே நேரத்திலே அந்த தடைகள் வரும் பொழுது சட்டென்று குதித்தெழுந்து அவற்றை கடந்து செல்வார்கள். அவர்களுக்கு அந்த தடைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்று நன்றாக தெரிந்ததால் தான் அதை தாண்டி செல்வதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இதை அடிப்படையாக வைத்து மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லுகிறார். அது என்னவென்றால், காலை பொழுதிலே கண் விழிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மனநிலை அது. பொதுவாக காலையிலே அந்த தினத்தை எதிர்கொள்வதற்கு முன்பாக நம்மை நாம் ஆக்கப்பூர்வமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயம் அன்றைய தினம் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் மனதளவிலே திட்டமிட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திட்டமிடுதலில் தான் மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறார். காலையிலே கண்விழிக்கும் பொழுதே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் பிரச்சனைக்குரியவர்களை சந்திக்கலாம், பொய் சொல்லக்கூடியவர்களை சந்திக்க நேரிடலாம், உங்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களை அணுகுபவர்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதெல்லாம் அமைவதற்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு என்கிற வகையிலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை எதிர்கொண்டால் நாம் எப்படி பாதிக்காமல் அவர்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நேர்மறையாக சிந்திக்கத்தானே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி சிந்திக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ, அதே போல வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திற்கு ஏற்ப எல்லாம் கலந்த நிலையிலே தான் இந்த நாளை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம். நல்லவை எதிர்படும் பொழுது அவற்றை வாரி இணைத்து வரவேற்பதைப் போலவே பிரச்சனைக்குரிய விஷயங்கள், அது மனிதர்களாகவோ சூழ்நிலைகளாகவோ, எப்படி நம்மை எதிர்கொண்டாலும் அதை வெற்றிகரமாக கடந்து செல்வது எப்படி என்பதற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் மிக முக்கியம் என்பதை மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் குறித்து காட்டுகிறார்கள். உண்மையிலேயே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நாமும் கூட மிகச்சிறப்பாக வாழ வேண்டும், நல்ல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை, ஒரு ஊக்கத்தை நமக்கு தருகின்ற வகையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சிறந்த மனிதர்களினுடைய வாழ்வியல் தருணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அதாவது அறிவியலை கற்பிப்பதற்காக வென்று பாரத தேசத்திலே ஒரு தனித்துவம் மிக்க கல்வி நிறுவனம் உண்டு. இந்த நிறுவனத்தினுடைய துவக்கம் பற்றி ஒரு மேடையிலே மறைந்த முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய துவக்கத்திற்கு வித்திட்டவர் யார் என்றால், தொழில்துறை மாமேதையான ஜாம்ஷெட்ஜி நோவாஜி டாடா அவர்கள். அவருக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது? ஒரு முறை கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜாம்ஷெட்ஜி அவர்கள். அவரோடு அந்த கப்பலிலே மற்றும் ஒருவர் பயணம் செய்கிறார், அவர் திரு விவேகானந்தர் அவர்கள். இருவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றால், நான் இங்கிலாந்திற்கு செல்கிறேன். எதற்காக என்று கேட்கிறார் விவேகானந்தர். ஜாம்ஷெட்ஜி அவர்கள் சொல்லுகிறார்கள், இரும்பு என்கின்ற உலோகத்திலிருந்து கருவிகளை தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி, அந்த தயாரிப்பு முறைகளை, நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக நான் இங்கிலாந்து செல்கிறேன் என்று ஜாம்ஷெட்ஜி அவர்கள் அப்போது சொல்கிறார். நல்ல விஷயம், நிச்சயமாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யத்தான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஏற்கனவே கண்டறிந்து பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பு முறைகளை அவர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்பது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். அதே நேரத்தில் அந்த உலோகத்தை பற்றிய ஆழமான விஷயங்களை, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி நாம் மண்ணிலே இருந்து எடுப்பது, பிரிப்பது, அதனுடைய உருகுநிலை என்ன, கொதிநிலை என்ன, அதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை எப்படி எப்படியெல்லாம் நம்முடைய தேவைக்கு நாம் பயன்படுத்த முடியும் என்று, நம்முடைய சொந்த தேவைகளினுடைய அடிப்படையிலே, நம்முடைய சொந்த அறிவின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்கு நமக்கு வகை செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய விதத்திலே அறிவியலை மிக ஆழமாக நாம் அறிய வேண்டும். அதாவது அந்த உலோகத்தை பற்றிய நுட்பமான அறிவை, ஆழமான அறிவை, அடிப்படை அறிவை நாம் அடைய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு நம் தேசத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய தொழில் முறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக, நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர் அவர்கள். இந்த வார்த்தை தான் ஜாம்ஷெட்ஜி அவர்களினுடைய மனதிற்குள்ளே மிக ஆழமாக விழுந்து, தன் சொத்திலே ஆறில் ஒரு பங்கை செலவிட்டு இந்திய தேசத்திற்கான ஒரு தனித்துவம் மிக்க அறிவியல் கல்வி நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல புது புது கண்டுபிடிப்புகளை உண்டாக்கக்கூடிய, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழமையை நிகழ்கால தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த நுண் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம், ஒரு வழிமுறை பாரத தேசத்திலே உருவானது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அறிந்து கொள்வதை விட, அல்லது மற்றவர்கள் கடைபிடிக்கின்ற பாணியை கண்மூடித்தனமாக அப்படியே கடைபிடிப்பதை விட, மிக ஆழமாக நாம் அதை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய தேவைக்கு ஏற்ப அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றவர்கள் அழகாக ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், அதே ஆடையை எடுத்து நாம் அணிந்து கொள்ள விரும்பலாம். ஆனால் அது நம்முடைய அளவிற்கு பொருத்தமாக இருக்குமா? நம்முடைய அளவிற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆடை தைக்கப்பட்ட துணியைத்தான் நாம் நாட வேண்டும் இல்லையா? அந்த துணி நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய அளவிற்கு ஏற்றாற்போல் நாமே தைத்துக் கொள்ளலாம். நாமும் அவர்களைப் போலல்ல, அவர்களை காட்டிலும் அழகாக இருக்க முடியும், அழகை விட சௌகரியமாக இருக்க முடியும். இந்த தத்துவம் நமக்கு எங்கே பயன்படும் என்றால், மற்றவர்களை பார்த்து அப்படியே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனோபாவம் இன்றைக்கு நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. அவரை பார், இவரை பார், அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும். அவையெல்லாம் உதாரணங்கள் தான். அந்த உதாரணங்களை உள்வாங்கிக் கொண்டு அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆழமாக நாம் அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அதற்கு பிறகு நாம் சுயமாக சிந்திக்க தொடங்கினால் அந்த வாழ்க்கை நமக்கானதாக இருக்கும், நமக்கே நமக்கானதாக, நமக்கு பெரிதும் மகிழ்ச்சியும் சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு அழகான வாழ்வியல் தத்துவத்தை தனக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறது ஜாம்ஷெட்ஜி அவர்கள் மற்றும் திரு விவேகானந்தர் அவர்களினுடைய வாழ்வில் நடைபெற்ற அந்த அற்புதமான தருணம். இதை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். நம்முடைய நோக்கம் நல்லதாக, நேர்மையானதாக இருக்கும் போது, அதற்காக நாம் மிக ஆழமாக முயற்சிக்கும் போது, நிச்சயம் அந்த முயற்சி திருவினையாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே நல்ல நல்ல முயற்சிகளாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வளப்படுத்திக் கொள்ளுகின்ற தினமாக இந்த தினம் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பெரும்பாலும் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன கருத்து சொல்கிறார்கள் என்பது நம்மை பாதிக்கத்தான் செய்கிறது, இல்லையா? நாம் ஒரு இடத்திலே ஒரு விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து இயன்றவரை அதை சரியாகவே செய்திருப்போம். ஆனாலும் யாரோ ஒருவர் வந்து, ஏன் இதை இப்படி செய்தாய், இதை இப்படி செய்திருக்க கூடாதே என்று நம்மை கடிந்து கொண்டால் உடனடியாக நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிறது, உள்ளம் சுருங்கி போகிறது, இல்லையா? நான் சரியாகத்தானே செய்ய முயற்சித்தேன், ஆனாலும் அவர் என்னை இப்படி சொல்லுகிறாரே. இங்கே நான் இதை சரியாகத்தான் செய்தேன் என்று நான் திடமாக நம்பி அவர் கருத்தை அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு போகட்டும் என்று அந்த விமர்சனத்தை பாதிப்பில்லாமல் கடந்து செல்வதற்கான ஒரு பக்குவம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வாய்த்திருப்பதில்லை. அங்கெல்லாம் நாம் இயற்கையை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதென்ன இத்தனை சிறிதாக இருக்கிறது என்று ஒரு முட்டாள் ஒரு மலையை பார்த்து தன் கருத்தை சொன்னால் அதை கேட்டு அந்த மலை தன் உயரத்தை குறைத்துக் கொள்ளுமா? இதென்ன இத்தனை சிறியதாக இருக்கிறது என்று கடலை பார்த்து ஒரு மூடன் கருத்து சொன்னானே, ஆனால் அதை கேட்டு கடல் கலங்குமா என்ன? யார் எதை சொன்னாலும் இயற்கை தன்னுடைய போக்கை, தன் அளவை அவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாது. நம்மை பற்றி கருத்து சொல்பவர்கள், விமர்சிப்பவர்கள் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். சொல்பவரினுடைய அறிவின் தரம், செயலின் தரம், அவர்களின் சாதனையின் நீளம் இவற்றை பார்த்து அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்குமா என்பதை யோசிக்க வேண்டும். சொல்பவரின் நோக்கம், சொல்பவரின் தரம், இந்த இரண்டும் மிகச்சரியானதாக, மிக உயர்ந்ததாக இருக்குமையானால் கண்டிப்பாக அந்த கருத்தை, விமர்சனத்தை நாம் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மை திருத்துவதற்காக, உயர்த்துவதற்காக சொல்லப்படுகின்ற கருத்து. அது தவிர முட்டாள்தனமாக, சுயநலத்தோடு நம்மை பற்றி கருத்து சொல்பவர்கள், நம்மை விமர்சிப்பவர்கள் இந்த உலகத்திலே நிறைய உண்டு. கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், மலையை பார்த்து நாய் குறைப்பது போல என்று. நம்மை பார்த்து சுயநலத்தோடு நம் மனதை பாதிக்க செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு சிலர் அனாவசியமான கருத்துக்களை உதிர்க்கும் போது இந்த உதாரணத்தை தான் நாம் கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கடந்து செல்லவும் வேண்டும். அவர்களின் வார்த்தைக்கு வார்த்தைகளாலே பதில் சொல்லிக் கொண்டிருக்காமல் நம் மனம் பெற்றிருக்கின்ற பக்குவத்தின் வெளிப்பாடாக ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அவர்களை நீங்கள் கடந்து செல்வதுதான் உங்கள் தரத்தை உயர்த்தும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இது போன்ற பல பல மனிதர்களை நாம் எதிர்கொள்ளுகிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் இப்படிப்பட்டது ஒரு பக்குவ நிலையை மனதிலே நாம் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை காக்கும், அதுதான் நம்மை உயர்த்தும். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்மை உயர்த்தும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம், நம்மை வீழ்த்த நினைக்கும் கருத்துக்களை தைரியமாய் எதிர்கொள்வோம், புன்னகையோடு கடந்து செல்வோம். இதை நாம் செய்கின்ற எந்த ஒரு நாளுமே நம் வாழ்க்கையினுடைய மிக வளமான நாட்களிலே ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாள் நமக்கு அப்படியே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம், 7:05 ஆயிருக்கு. மெரிஸ்டல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. August 12th, அண்ட் இட் இஸ் அ நைஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் வென்ஸ்டே. நேற்றுக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். கண்ணு மேலேயே பளிச்சுன சூரியன் அடிக்கிறாரு. ஆமா, நம்ம ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் விண்டோஸ் எல்லாம் இருக்கும், மூஞ்சி மேலேயே அடிப்பார் சூரியன். இப்போ சாம கூலர்ஸ் போட்டு உட்காரணும் போல இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில், ஏன்னா அவ்வளோ பிரைட்டாக கண்ணு மேலேயே வந்து சூரிய வெளிச்சம் படுது. பட் இட்ஸ் நைஸ், லைட்டாக தூக்க வர மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் இப்படி சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணில் படும்பொழுது இட் இஸ் குட் இல்லையா, அப்படி நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே காஃபி எல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி என்னமோ என்னோட அந்த மார்னிங் வாய்ஸ் கூட மாறலை. கேட்டோன்னே யார் இது இவ்வளோ ஒரு பயங்கர பயமுறுத்தும் குரலில் பேசுகிறது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நான் தான். சம்டைம்ஸ் வந்து நமக்கு யூனோ மேபி ஏதாவது சில்னு சாப்பிட்ருப்போம், இல்லை ஏசினால் இந்த காரணங்களால் வந்து நமக்கு திடீர்னு காலையில் எழுந்திரிச்சோடனே கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் வில் பிகம் ஓகே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மார்னிங் தான் எனக்குன்னு நினைக்கிறேன். ஹவு இஸ் யோர் மார்னிங் கோயிங், ஹவு இஸ் யோர் வீக் கோயிங், இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு? புதன்கிழமையாயிடுச்சு, இன்னும் ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சா இந்த வாரத்தை முடிச்சு அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கலாம். ஸோ அப்படி ஆகஸ்ட் மாதமும் கடகட கடகடன்னு ஓடிட்டுருக்கு, நம்மளும் அது கூட சேர்ந்து ஓடுவோம். ஓகே, அண்ட் இன்னைக்கு வென்ஸ்டே அப்படிங்கிறதுனால மெரிசல் மார்னிங்கில் லீகல் ஹாரில் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவார். 9:00 to 10:00 இன்றைக்கி வருவார், கரெக்ட். அண்ட் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று, இப்போ ரீசெண்டாக இந்த ஹவுசிங் லாஸ் எல்லாம் மாறி இருக்கு இல்லையா, ஷேர்ட் அகாமடேஷனுக்கு சில லாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹவுசிங் லாஸில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், புது விதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 9:00 to 10:00, ஸோ டோன்ட் ஃபர்கெட். அதே தவிர்த்து ஐ திங்க் உங்களுக்கு விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட, இல்லைன்னா நீங்கள் எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்புறமா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி, அதுதான் இன்றைக்கி பிளான். நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எங்கேயாவது டிராஃபிக் எல்லாம் அன்யூஷுவலாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். என்ன நடக்குது வாழ்க்கையில், ஆல் ஓகேவா எல்லாம் எனக்கு சொல்லுவீங்களா? சரியா, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, மழையா வெயிலா குளிரா, வாட் எவர் இட் இஸ் டூ லெட் மீ நோ. ஆர்ஜி கீர்த்தினாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிச்சயமாக நான் வந்து மெசேஜ் படிப்பேன். சரியா, நேற்று ஆக்சுவலி ஒரு 7:45 மார்க் நான் படிக்க வேண்டிய மெசேஜஸ் மறந்துட்டேன், ஆனால் ஒரு 8:00 படித்தேன். யாரெல்லாம் வந்து கேட்டிங்கன்னு தெரில, அதனால கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நான் டெஃபினெட்லி கரெக்டாக எப்போ படிக்கிற மாதிரி படிச்சிருவேன். ஓகே, ஆர்ஜி கீர்த்தினா, KIRTHAN, இதான் ஸ்பெல்லிங், எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆரம்பிப்போமா? மங்காத்தா படத்திலிருந்து கஞ்சாடை நீ, கண்ணாடி நீ கஞ்சாடே நான், அதுக்கப்புறம் மஞ்சான்லேருந்து காதல் ஆசைன்னு வரிசையாக நமக்கு யுவனோட ரொமான்டிக் ஹிட்ஸாக ஆரம்பத்துலேருந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மீதி விஷயங்கள்லாம் வந்து மெதுவாக பேச ஆரம்பிப்போம். சரியா, ஹாவ் அன் அமேசிங் டே, குட் மார்னிங். பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்,
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்
1: நிறுத்து. இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
8: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
7: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்சில் 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்சு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
11: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
12: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: நோக்கி பாயும் தோட்டால இருந்து விசிறி, ரட்சகன்ல இருந்து சந்திரனை தொட்டது யார், படையப்பால இருந்து என் பேர் படையப்பான்னு உங்களுக்காக மூணு பாட்டு அடுத்தடுத்து நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக. இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா என்னடா இது, இங்கேயுமே இங்கேயும் வந்து காப்பிரைட்ஸா, லைசன்சிங் ஃபீஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம் எல்லாம் வந்தது. ஏன்னா யூஏல வந்து இப்போ புதுசா மியூசிக் லைசன்சிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்த போறதா நேற்றுக்கே செய்தி வெளியாகி இருக்கு. ஸோ அதன்படி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், மால்ஸ், ஏர்லைன்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இசை அவங்க வந்து மியூசிக் ஓப்பனாக ப்ளே பண்ணணும்னா, இப்போ ஜிம்மோ எங்கேனாலும் இப்போ நம்ம மியூசிக் கேட்குறோம் இல்லையா, கிளப்ஸா இருக்கலாம், யூனோ இந்த மாதிரி ரெஸ்டோ பார்ஸா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் ஓப்பனாக அவங்க லவுடா வர கஸ்டமர்ஸுக்கு மியூசிக் ப்ளே பண்றாங்கன்னா அவங்க இந்த லைசன்சிங் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அதுல எக்ஸெம்ஷன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ரேடியோ ஸ்டேஷன்ஸும் பார்த்தோம்னா, ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த லைசன்சிங் ஃபீ பொருந்தும். ஷாப்பிங் மால்ஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸ், ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு இந்த புது லைசன்சிங் ஃபீ வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்த போறதா மினிஸ்ட்ரி ஆஃப் இக்கானமி அண்ட் டூரிசம் சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட் கைட் ஃபார் மியூசிக் அப்படிங்கிற இந்த ஒரு கைடு வெளியிடுவாங்க. அது வந்து இட் வில் ஆல்சோ கவர் ஃப்ளோட்டிங் ஹோட்டல்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ், கான்சர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இசை சார்ந்து இசையை வச்சு பண்ணக்கூடிய இவெண்ட்ஸ் அண்ட் பிசினஸஸ்க்கு வந்து இந்த லைசன்சிங் ஃபீ பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லிங்க் டு காப்பிரைட் அண்ட் ரிலேட்டட் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஃபீ பிராக்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, என்ன மாதிரியான வகை ஆஃப் இசை நம்ம ப்ளே பண்ணுறோம், நேச்சர் ஆஃப் மியூசிக்கை பொறுத்து அண்ட் சைஸ் ஆஃப் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, எவ்வளவு பிஸ்னஸ் ஈல்ட் பண்ணக்கூடிய, ஐ மீன் எவ்வளவு ரெவன்யூ ஈல்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக அது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு இனிமேல் தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர, இப்போது இண்டிவிஜுவல் ஃபீ அமௌண்ட்ஸ் வந்து நாங்கள் எதுவும் இப்போ சொல்லலை. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம் மினிஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் நம்பர் 136 of 2026. அண்ட் இதையொட்டி மற்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் வெளியிடுவோம் விரைவில் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பை December 2026 நம்ம வந்து மியூசிக் பயன்படுத்தி எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம இசையை ஓப்பனாக பயன்படுத்துகிறோமோ, கஸ்டமர்ஸ்க்கு வந்து இசையை நம்ம கேட்பிக்கிறோமோ, நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லைசன்சிங் ஃபீ அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.

0: ஹாசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா இன்னைக்கு என்ன 91 போடு.
1: என்னது
0: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: Bye. அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Mercel Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: எப்பதான் சம்மர் ஆஃபீஷியலி முடியும்? எண்ணிலிருந்து வந்து சம்மர் நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு சீசன் ஆரம்பிச்சு அது ஆல்மோஸ்ட் பாதி முடிகிற நேரத்தில் அடுத்த சீசன் எப்போ ஆரம்பிக்குங்கிற மாதிரி டேட்ஸ் எல்லாம் நமக்கு ஃபோகாஸ்ட் பண்ணி வெளியிடுவாங்க இல்லையா. ஸோ அதன்படி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த குலைபின் ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டார் வந்து நேத்துக்கே ரைஸ் ஆகியிருக்கான். ஸோ அது வந்து அடுத்த, அதாவது ஒரு ஃபைனல் பீரியட் ஆஃப் அல் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் பீக் சம்மர் சீசனை வந்து குறிக்குது. ஸோ அந்த லாஸ்ட் பிட் ஆஃப் லைக் இன்டென்ஸ் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அந்த அல் குலைபின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டார் நேத்துக்கே ரைஸ் ஆகிடுச்சாமா. அண்ட் இந்த ஸ்டார் ரைஸ் ஆகிட்டு சரியாக வந்து ஒரு 10 to 13 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம பார்த்தோன்னா சுஹைல் ஸ்டார் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதற்கப்புறமாவே வந்து படிப்படியாக இங்கே டெம்பரேச்சர்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட் 11th ல இருந்து செப்டம்பர் 3rd வரைக்கும் போகக்கூடிய இந்த ஒரு பீரியட் பார்த்தோம்னா ஹாட்டஸ்ட் பீரியடாக இருக்கும் இங்க நம்ம அரேபியன் பெனின்சுலால அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் செப்டம்பர் 23rd இந்த ஆட்டம் ஈக்வினாக்ஸ் வரும். அதற்கு அப்புறமாகவே நம்ம பார்த்தோம்னா நமக்கு சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் படிப்படியாக செப்டம்பர் 24th நமக்கு லைக் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சம்மர் வந்து ஆஃபீஷியலி செப்டம்பர் 24th முடியுங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமர்ஸ். இவங்க எல்லாரும் இந்த ஸ்டார்ஸ் வச்சுதானே அந்த காலத்துலலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டார்ஸ் இருக்குதான் செய்து பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. இத்தனை வருஷங்களில் என்னென்னமோ மாறி இருக்கு, ஆனால் வானத்தில் நிகழக்கூடிய இந்த இந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை. இந்த செலஸ்டியல் இவெண்ட்ஸ் அப்படிங்களா நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் மட்டும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மாறுறதில்லை. எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸாக இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தென்பட்டு இருக்கு. அண்ட் இந்த ரீஜனில் நம்ம பார்த்தோம்னா ப்ராப்பரான இந்த கேலண்டரோ இல்லை இப்படி கணிக்கக்கூடிய சிஸ்டம்ஸோ இல்லாமல் இருந்த நேரத்துலையுமே ஸ்டார்ஸ் அண்ட் யூனோ மூன் அண்ட் சன் இதோடைய பொசிஷன்ஸை வச்சு எப்போ எங்கே எந்த ஸ்டார் ரைஸ் ஆகுதுங்கிறத வச்சு தான் ஒரு ஒரு சீசனையும் வந்து கணிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் ஸ்டில் வி ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் தம் இல்லையா. அதுதான் வந்து இயற்கையினுடைய பவர். எனிவே ஸோ அதுதான் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பார்ப்போம், சுஹேல் ஸ்டார் ரைஸ் ஆகி அடுத்த ஒரு 45 நாட்களுக்கு சம்மர் இருக்க தான் செய்யும், லைக் வெப்பம் வந்து கொஞ்சம் தொடர்தான் செய்யும். அப்புறமா நமக்கு படிப்படியாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. எனிவே யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு 800-8940 கால் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கு. அதில் முதல் முக்கியமான ஒன்று,
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: இன்னைக்கு என்னாச்சு அல்கேல் ரோடுக்கு? நேத்திக்கெல்லாம் இந்த நேரத்துல இப்படி இருக்கல, பட் இந்த துபாய் ஹில்ஸ் சைடுல நம்ம பார்த்தோம்னா அல்கேல் ரோட்ல 1-2 கிராஷ், 3 கிராஷ் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா நல்ல டிலேஸ் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் 3 கிராஷ் இப்போதைக்கு எனக்கு மேப்ல தெரியுது, அதனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கண்டிஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் 311லையும் வழக்கம் போல அங்கங்கே வந்து கிராஷஸ் எல்லாம் இருக்கிறது பார்க்க முடியுது. அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல நல்ல டிராஃபிக் கன்ஜெஷன். அண்ட் 611லையும் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது அப் டு கவனீச் டு. வேற எங்கேயும் வந்து அன்யூஷுவல் டிராஃபிக்கோ இல்லை வந்து கன்ஜெஷனோ இல்லை கிராஷோ எதுவுமே இல்லை. மற்றபடி இருக்கிறபடி தான் இருக்குது ரிங் ரோடில், அதுக்கப்புறம் பேரூத் ஸ்ட்ரீட்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அந்த கிசேசன் நாதா சைடில் இருக்கிற ரோட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான டிராஃபிக் எதிர்பார்ப்போம் அது எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் இருக்குது. ஸோ பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: சரி, யார் யார் என்னென்ன மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்க? மகுடம் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணிட்டேன், என்னோட நேம் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுடைய பேர் வந்து நாங்கள் ஏதாவது காம்படிஷனில் ஒரு காண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னா நம்மளோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைம் சென்சிட்டிவாசி இப்போ மூவி கப்பல் பாஸஸ்லாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த மூவி ஸ்க்ரீனிங்க்கு முன்னாடி உங்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா மற்ற இதர ப்ரைஸஸ்லாம் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அதுக்கு யூ ஹாவ் டு ப்ளீஸ் கிவ் அஸ் சம் டைம், ஒரு 2 weeks ஆகுது டைம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பேர் நீங்கள் வின்னர்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பரிசு உங்களை வந்து சேரும். சரியா, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணும், அவ்வளோதான். அண்ட் சர்தார் கான், குட் மார்னிங், என்னோட ஃப்ரெண்ட் மணிமாறனோட அஜ்மா டு ஜபல் அலி ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. நிவாஸ் சொல்லியிருக்காரு, குட் மார்னிங், லாட்ஸ் ஆஃப் பெண்டிங் ஒர்க் ஸ்டில், இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆமாம், சில வாரங்கள் நமக்கு அப்படி தான் தோணும், இருக்கிறதே 24 மணி நேரம் தான் ஒரு நாளில், அதுலேயும் ஆஃபீஸ்க்கு இத்தனை மணி நேரம் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்குள்ளே இவ்வளோ வேலையை பண்ண சொன்னால் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும் நமக்கு. இட்ஸ் ஓகே, சில வாரங்கள் அப்படி தான். யூசுப் கனி, ரவிசங்கர், குட்டி புலி, அப்புறம் சங்கர், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஜெயம் திலீப் சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குறிப்பாக தற்பொழுது எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே, சுப்பிரமணி சொல்லியிருக்காரு, என் உடன்பிறவா உடன்பிறப்பு ஆர்ஜே கீர்த்தன் அவர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் புஜேராவிலிருந்து ஓட்டுநர் சுப்பிரமணி காலையில் உங்கள் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய கானகீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக ரட்சகன் படத்திலிருந்து அந்த சந்திரனை தொட்டது யார் பாடல் கேட்கும் பொழுது என் இளமை காலத்திற்கே சென்று வந்து விட்டேன். தங்களுக்கும் தங்கள் குழுவிற்கும் என் இதயம் கனிந்த நன்றி அப்படின்ட்டு அழகா வந்து தமிழ்ல டைப் பண்ணி எழுதியிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் மெசேஜ். ராம், குட் மார்னிங் டு யூ டூ. நவ் லிஸ்னிங் ஃப்ரம் அபுதாபி ஷாபியா. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்பின எல்லாருக்கும். ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் குவிக்கா யாருக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத கேட்டுடலாமா? ஓகே, ஹாய், குட் மார்னிங். என்ன பண்றது, பழகி போச்சு இல்லையா? ஓகே, என்ன பாட்டு வேணும் கணபதி? தளபதி தளபதி அந்த பாட்டா? அந்த டைட்டில் சாங் மாதிரி இருக்குமே அந்த பாட்டு. இல்ல, அவருக்காக அந்த பாட்டு வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நான் ப்ளே பண்றதுனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அன்இன்டரப்டடா அந்த பாட்டை ஃபுல்லா நீங்க கேட்டு முடிப்பீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாட்டு கூட டைம் இருந்தா அவங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். தென் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள்ல, ஊர்ல உலகத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வருவேன். ஸ்டே டியூன்ட். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DAP1 துபாய்.

0: நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: தினமும் சுமார் 600,000 சைபர் தாக்குதல்களை தடுப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 25,000 தாக்குதல்கள், அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் 416 தாக்குதல்கள் என்ற அளவுக்கு சமமாகும். நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை இலக்கு வைக்கும் சைபர் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் நவீனமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் பல்வேறு வகைகளில் இருப்பதாகவும் அவற்றை மேலும் சிக்கலானதாகவும் கண்டறிவதற்கு கடினமானதாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதிகளவில் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்க சைபர் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டாக்டர் முகமது அல் குவாய்தி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மேம்பட்ட சைபர் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு சைபர் தாக்குதல்களை இடைமறித்து தடுக்க அதிகாரிகளுக்கு உதவுகின்றது. இதனால் நாட்டின் டிஜிட்டல் சேவைகளில் எவ்வித இடையூறும் ஏற்படாமல் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களின் செயற்பாடுகளும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க முடிகின்றது என்று அவர் கூறினார். எனினும் அரசு துறைகள் மற்றும் முக்கியமான துறைகளை இலக்கு வைக்கும் சைபர் அச்சுறுத்தல்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் இருந்து புறப்பட்டபோது சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாக ரகசிய விமானத்தை மாற்றியதாக உறுதிப்படுத்தியுள்ளார். ரகசிய சேவையும் ராணுவமும் சொல்வதை நான் பின்பற்றுகின்றேன், வேறு விமானத்தில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் சொல்வதை நான் செய்ய வேண்டியதுதான் என்று டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த ஜூலை 8 தொலைக்காட்சி கேமராக்கள் முன்னிலையில் டிரம்ப் முதலில் ஏர் போர்ஸ் 1 விமானத்தில் ஏறியதாகவும் பின்னர் உணவு விநியோக வாகனத்தின் உதவியுடன் அவர் ராணுவ விமானத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விமான மாற்றம் முதலில் டிரம்ப் ஏறியிருந்த போலி விமானத்தில் இருந்தவர்கள் ஆபத்தில் சிக்க வைக்கப்பட்டார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. எனினும் டிரம்ப் தான் பின்னர் ஏறிய ராணுவ விமானமே அதிக ஆபத்தில் இருந்ததாக தெரிவித்தார். அமெரிக்காவின் அந்த விமானத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சுறுத்தலை அமெரிக்கா கண்டறிந்திருந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
2: தமிழக செய்திகள்.
3: தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை கொண்டுவந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றி வருகின்றார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக கடந்த 8 தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவந்து உரையாற்றி வருகின்றார். நம் குடும்பத்தில் உள்ள, நம் வீட்டில் உள்ள அம்மா, அக்கா, தங்கை பற்றிய தீர்மானம் இதுவென்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கான இட ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமானது என்றும் சலுகை அல்ல என்றும் அவர் கூறினார். இதற்கு இன்றும் இடம் கிடைக்க காரணம் பெண்கள்தான் என்றும் முதலமைச்சர் விஜய் தனது தீர்மானத்தில் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையதா என அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் சென்னை, மதுரை, கோவை உட்பட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் 6 இடங்கள் மற்றும் மதுரையில் 1 இடம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் அருணாச்சல பிரதேசம். இதை யாராலும் மாற்ற முடியாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பல்வேறு இடங்களுக்கு சீனா தொடர்ந்தும் சொந்தம் கொண்டாடி வருகின்றது. மேலும் அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் என்று சீனா குறிப்பிட்டு வருகின்றது. இவ்வாறு இந்திய பகுதிகளுக்கு சீன மொழியில் பெயர் சூட்டி வரும் சீனாவுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய நில அளவைத்துறை அருணாச்சல பிரதேசத்தின் 27 இடங்களை உள்ளடக்கி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடம் ஒன்றை அண்மையில் வெளியிட்டது. மேலும் அந்த இடங்களின் புவியியல் அம்சங்கள், அதிகாரப்பூர்வ இந்திய பெயர்கள் ஆகியவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த வரைபடத்துக்கும் சீனா ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறினார். இதை இந்தியா மீண்டும் வலியுறுத்துகின்றது. இது மறுக்க முடியாத உண்மை என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: கொலம்பியாவில் பதிவான நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பேரழிவுக்கு இலங்கை அரசாங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில், கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உருவான பேரழிவு மற்றும் அதன் விளைவாக நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகள், பரவலான அழிவுகள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தமடைவதாக தெரிவித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார். இந்த துயரமான சந்தர்ப்பத்தில் கொலம்பியா மக்களுடன் அந்த நாட்டு அரசாங்கத்துடனும் இலங்கை துணை நிற்கும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். கொலம்பியாவின் மேற்கு பகுதியை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தினால் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கனேடியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் காலிறுதி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் லூசியானோ டார்தீரியை 6-2, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய பிராண்டன் நகஷிமா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை ஆர்தர் ஃபில்ஸை 7-6, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய ரஃபேல் ஜோதார் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆர்தர் ஃபில்ஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய ரஃபேல் ஜோதார் ஆடவர் டென்னிஸ் வரலாற்றில் மிக வேகமாக உலகின் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்த வீரர் என்ற சாதனையை முறியடிக்கும் நிலையில் உள்ளார். 19 வயதான ஸ்பெயின் வீரர் ஜோதார் ஃபில்ஸை 7-6, 6-3 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் அவர் தரவரிசையில் குறைந்தபட்சம் 11 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் பிராண்டன் நகஷிமாவை எதிர்கொள்ளும் ஜோதார் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார். உலகில் முதல் 10 வீரர்களுக்குள் இடம் பிடிப்பார். அவ்வாறு நடைபெற்றால் 1985 போரிஸ் பெக்கர் படைத்த சாதனையை விட வேகமாக 100 இடத்தில் இருந்து 10 இடத்துக்கு உயர்ந்த வீரர் என்ற சாதனையை ஜோதார் படைப்பார். இதனிடையே கனேடியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பெலிண்டா பென்சிக்கை கோகோ கவுஃப் வீழ்த்தினார். இதேவேளை மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் நயோமி ஒசாகாவை 6-7, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய அலீனா ரைபக்கீனா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகம் இன்று உச்ச கோடை காலத்தின் இறுதி கட்டத்துக்குள் நுழைகின்றது. இதன் மூலம் ஆண்டின் மிக கடுமையான வெப்பம் படிப்படியாக குறைய தொடங்கும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்ற காலம் தொடங்கியுள்ளது. இதன் அடுத்த முக்கிய அறிகுறியாக சுகையில் நட்சத்திரத்தின் தோற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் 24 சுகையில் நட்சத்திரம் தோன்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் அமீரகத்தில் படிப்படியாக வெப்பநிலை குறைவடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அமீரகத்தில் பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு எனக்கெல்லாம் நேரம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிமே ரீசன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம துபாயினுடைய ரூலர் அவர்களே ஒரு அழகான ஒரு ஹார்ட் வார்மிங் மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இட் வாஸ் கெட்டிங் குவைட் வைரல் நேத்து முந்தா நேத்துக்கு எல்லாம். ஸோ அவர் என்னன்னா, அவர் ஃபேமிலியோட அவருடைய ஐ திங்க் பேர பசங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அழகாக எடுத்துட்டு அதை அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, லைஃப் ஹேஸ் டாட் மீ தட் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரிங் ஹாலிடேஸ் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் cities we visit but the moments we create with our families அப்படினு சொல்லிட்டு அழகான ஒரு மெசேஜ் ஒன்னு கொடுத்திருக்காரு. ஆமா, சோ அவர் வந்து ஹாலிடேஸ்க்கு போறத பத்தி போட்டிருக்காரு. பட் இன் ஜெனரலே அவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, குடும்பத்தோட சேர்ந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மெமரிஸ்க்கு, நம்ம லவ்ட் ஒன்ஸோட சேர்ந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மெமரிஸ்க்கு ஈடு இணையே கிடையாது வேற எதுவும் அப்படின்ட்டு. பியூட்டிஃபுல் மெமரிஸ் பிரிங் ஹாப்பினஸ் அண்ட் கிவ் அஸ் தி எனர்ஜி டு கீப் ஒர்க்கிங் அச்சீவிங் அண்ட் சக்சீடிங் அப்சல்யூட்லி. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம உருவாக்கக்கூடிய சந்தோஷமான தருணங்கள், அந்த மெமரிஸ், இதுதான் வந்து அடுத்தடுத்து நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், முன்னோக்கி போகணும், வெற்றி அடையணும் வாழ்க்கையில. அதுக்காக நம்ம இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கக்கூடிய ஒன்றுங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதனால டைமே இல்லை ஃபேமிலியோடலாம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, டைம் இல்லை, ஒர்க் ஒர்க் ஒர்க் அப்படின்றதுங்கன்னா ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலியோட அச்சோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே. எஸ்பெஷலி வீட்டில் வந்து ஏஜிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து வளர்ந்து வரக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த மோமெண்ட்ஸ் தான் இல்லையா. சில சில அழகான தருணங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவோம். அவங்க வந்து முதல் அடி எடுத்து வைக்கிறதோ, இல்லை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதோ, ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுறதோ, இல்லை வயசான ஏஜிங் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் வந்து டிட்டீரியரேட் ஆகிறதுக்குள்ளே அவங்களோட எத்தனைக்கு எத்தனை நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அத்தனைக்கு எத்தனை ஸ்பெண்ட் பண்ண பார்க்கணும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் வந்து வேறு யாரும் நமக்கு கத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேலையில் ஒரு பக்கம் நமக்கு ஆஃபீஸில் ஒரு எங்கே ஒர்க் பண்ணுறமோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறமோ ப்ரெஷர் நம்ம தலையில் வந்து அமுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபேமிலியும் நமக்கு வந்து அச்சோ முடியலேன்ற மாதிரி இருக்கும். வேற யாரும் நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ஒரு செகண்ட் நின்று ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி, ஓகே இப்போ என்ன இது இது இருக்குது, இது இது இருக்குது, இது இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு பிளான் பண்ணி அதை பேலன்ஸ்டாக கொண்டு போகலைன்னா வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் நம்மளா நம்ம லைஃப்பில் அந்த பேலன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அச்சீவ் பண்ணிட்டு போவோம். அண்ட் இந்த மாதிரி அழகான தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. இதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களோட சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். எனவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். வடகரி, அதுக்கப்புறம் சர்வம் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை நிலவரம் என்னது
1: இன்று? தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. La, neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: லேசான ஒரு சரிவு தங்கத்தின் வேலையில் நம்ம பார்த்தோம்னா, நேத்திக்கு கம்பேர் பண்ணும்பொழுது 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 528 திரம்ஸ், 75 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 489 திரம்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நம்ம யூஏயில் சைபர் அட்டாக்ஸ் எவ்வளோ நடக்குதான் தெரியுமா? நடக்கக்கூடிய சைபர் அட்டாக்ஸை நம்ம யூஏயோடைய சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் எவ்வளோ எஃபெக்டிவாக பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். நம்ம யூஏயில் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஓகே நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது எவ்வளவு சைபர் அட்டாக்ஸ் நடக்குதான் தெரியுமா? யூஏயில் வந்து பிளாக் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 600,000. எஸ் நான் வந்து ஐம் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங், 600,000 சைபர் அட்டாக்ஸ் எவ்ரி டே நம்ம யூஏயில் பிளாக் பண்ணுறாங்க, which is equal to about 25,000 attacks an hour or 460 attacks every second. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அட்டாக்கர்ஸ் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங்லி சொஃபிஸ்டிகேட்டட் த்ரெட்ஸ் டார்கெட் த கண்ட்ரீஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம யூஎனுடைய சைபர் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதோடைய டைப் ஆஃப் அட்டாக்ஸ் நம்ம சொல்லணும்னா ஒரு ஒரு டைப்பில் வந்து நடக்குது, ஆனால் இன்க்ரீசிங்லி ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அட்டாக் நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக டிஃபிகல்ட்டாக, அதாவது இவங்களுக்கே ஒரு டஃப் டைம் கொடுக்குறாங்க, இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்க்கே வந்துட்டு டஃப் டைம் கொடுக்குற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு, டிடெக்டே பண்ண முடியாத அளவுக்கு சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூஏனுடைய அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு பெரும் அளவில் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா இந்த அட்டாக் எல்லாம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு, இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விதவுட் டிஸ்டரப்டிங் த சர்வீசஸ் ஆர் எஃபெக்டிங் த ரெசிடென்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். ஸோ ஐயராவது வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்னா யூஏனுடைய சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் தான். ஸோ ப்ரோஆக்டிவாக வந்து எந்த மாதிரியான த்ரெட் எல்லாம் வரும் அப்படிங்கிறத வச்சு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அண்ட் இந்த கட்டிங் எட் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் மேலே அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யூஏயுடைய சைபர் செக்யூரிட்டி கவுன்சில். அண்ட் அதோடு சேர்த்து நம்ம பார்த்தோன்னா சைபர் செக்யூரிட்டி பற்றின அவேர்னஸும் பெஸ்ட் ப்ராக்டிசஸும் நாங்கள் அப்பப்போ வந்து மக்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களும் வந்து கொஞ்சம் அவேராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து கவர்மெண்ட் என்டிட்டீஸை அண்ட் சில கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் செக்டர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் அட்டாக்ஸ் எல்லாம் நிறையா நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அண்ட் இருந்தாலும் நம்மளை மாதிரி சாதாரண மக்களை அட்டாக் பண்ணக்கூடிய யூனோ டைப் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர் லைக் சைபர் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு லிங்க்ஸ் வழியாகவோ இல்லை மெசேஜஸ் வழியாகவோ நமக்கு வரும். அண்ட் இந்த ரான்சம்வேர் அட்டாக்ஸ், மால்வேர் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் கிரிட்டிக்கலான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்காக வருது. ஸோ நம்ம வந்து பார்த்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பேசிக்ஸ் தான், தெரியாத யூனோ நம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ்க்கு, வாட்ஸ்அப்க்கு, லிங்க்ஸ்க்கு, மெயில்ஸ்க்கு, ஒரு ஓடிபி கேட்டு ஏதாவது கால் வருது ஒரு மெசேஜ் வருதுன்னா தயவு செஞ்சு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் பொறுத்து இது என்னது இது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி உணர்ந்து இது உண்மைதானா இல்லையா ஏன் எங்கிருந்து வந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன். அவசரமாக வந்து ஓ ஏதோ வந்துருச்சு, ஏதோ லிங்க் வந்துருச்சு, ஓ கார்டு வந்து பிளாக் பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகாமல் ஒரு நிமிஷம் மனசை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு என்ன நடக்குதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய த்ரெட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் பி சேஃப்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி, ALD Properties இன் 4th ஆண்டு.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: நன்றி.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் கோல்டு கூடவே கிராமுக்கு 15 திரஹம்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
6: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
7: there is no place like home, there's no home like that.
6: This hour of Mersal morning is brought to you by bright collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: 8:54 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. ஸோ இந்த வாரம் வந்து இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் வீக் நம்ம இந்தியர்களுக்கு இல்லையா. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே வீக் இது. ஸோ இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு சோதனைகள்லாம் வந்து தீவிரப்படுத்த போறாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவங்க விமான நிலையத்துக்கு வழக்கத்தை விட முன்கூட்டியே கொஞ்சம் ஏர்லியா வந்தீங்கன்னா பெட்டரா இருக்குங்கிற மாதிரி ஏர் இந்தியா அண்ட் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனங்கள்லாம் அறிவுறுத்தி இருக்காங்க. யாராவது இப்போ உங்க ஃபேமிலிஸ் ஃப்ரம் இந்தியா டு யூஏஇ ஆர் இந்தியாவிலேருந்து வேற எங்கேயாவது டிராவல் பண்ண போகிறாங்க, ஏர்போர்ட்ஸில் அதாவது ஸ்பெஷலி ஃப்ளைட்டில் வந்து அவங்க டிராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. ஸோ தட் லாஸ்ட் மினிட் டென்ஷன்ஸ் எப்போவும் போல தானே நம்ம இந்த டைமுக்கு போனால் போதும் டக்குன்னு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவாங்க. ஸோ மேபி தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பாதுகாப்பு சோதனைகள்லாம் பண்ணுற அந்த காரணத்தினால. சரியா? ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் மைண்ட் அண்ட் அவங்க கிட்ட கன்வே பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் என்ன பாட்டு உங்களுக்காக வருகிறது அப்படின்னா, ஓகே ரெமோ படத்துலேருந்து தமிழ் செல்வி பாட்டு, அதை நான் ப்ளே பண்ணுறேன். பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் செய்திகள். நான் அதுக்கப்புறமா லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ண போறாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஹவுசிங் லாஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம அமீரகத்தில் சில புது லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ண வர போறாரு. ஸோ மறக்காம கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தனி தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது சலுகை அல்ல, அது சமூக நீதி சார்ந்த விடயம் என்றார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் 543 தொகுதிகள் அடிப்படையில் 2029 தேர்தலில் செயற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்பதை மாற்றக்கூடாது என்றார். மேலும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தினார். 1971 பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்று கூறினார். தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய சிபிஎம் எம்எல்ஏ செல்லச்சாமி, மாநிலங்களுடன் ஆலோசனை செய்யாமல் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது என்று தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கும் தொடர்பில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்தது. தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்தது. தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் மீண்டும் போராட்டங்கள் விடுத்துள்ளன. காவிரி படுகையில் உள்ள மைசூரு மண்டியாவில் விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். KRS அணை அமைந்துள்ள மண்டியாவில் விவசாயிகள், கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: செம்மணி மனித புதை குழியில் மேலும் 15 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 49வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று யாழ் நீதவான் செயல் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. அதன்படி இதுவரை மொத்தமாக 539 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 524 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 2025 பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான வழக்குகளில் பல்வேறு நாடுகளின் கோரிக்கைகளின் அடிப்படையில் 173 நாடு கடத்தல் முடிவுகளை பிறப்பித்துள்ளதாக அமீரக தேசிய பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாத நிதியுதவி தடுப்புக் குழுவின் பொதுச் செயலகம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளுக்கு அமீரகம் பாதுகாப்பான தங்குமிடமாக மாறுவதை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சட்டக்கட்டமைப்பின் மூலம் தேடப்படும் நபர்களை தொடர்ந்தும் கண்டறிந்து நாடு கடத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவும் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி அமைப்பும் நேற்று கடல் வழி கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைத்து தனித்தனியான தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளன. செங்கடலின் தெற்கு பகுதியில் பாப் எல் மந்தப் நீரிணையில் ஒரு சிறிய சரக்கு கப்பல் மீது ஹூதிகள் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் 4 பணியாளர்கள் கொல்லப்பட்டதாக ஏமன் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தது. ஹூதிகளுக்கு எதிரான ராணுவ குழுவைச் சேர்ந்த ஏமன் கடலோர காவல்படையின் 2 மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டதாக கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. இதனிடையே பனாமா நாட்டுக்கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் ஒன்று எச்சரிக்கைகளையும் புறக்கணித்த நிலையில் அக்கப்பல் மீது 2 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லீகலாருக்காக நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம பேச ஆரம்பிக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி குயிக்கா தங்கத்தோட விலை மட்டும் என்னன்னு பாத்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.

0: வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்.
0: எஸ் ரொம்ப அவசியமான ஒண்ணு இல்லைங்களா? இங்க நம்ம அமீரகத்துல அதுவும் இப்ப ரீசெண்டா இந்த டாபிக்கை ஒட்டி சில மாற்றங்கள் நான் வேற கொண்டு வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம பேசலாம்னு நினைச்சோம். சோ வழக்கம் போல ஆரம்பிச்சிடலாம்.
1: வழக்கம் போல ஒரு லத்தீன் பழமொழியோட ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலி இந்த லத்தீன் பழமொழி வந்து நம்ம சின்னதா, பட் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டோமஸ் சுவா சிங்க் எஸ்ட் டுட்டிசிமம் ரெஃப்யூஜியம். அதாவது அ மேன்ஸ் ஹவுஸ் இஸ் தி இஸ் இஸ் சேஃபஸ்ட் ரிட்ரீட். ஒருவரின் வீடு அவரது பாதுகாப்பு மிக்க உறைவிடமாகும். நம்ம வீடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்
0: இல்லை.
1: Look forward to getting back home.
0: Right.
1: And that has to be a happy place, comfortable place. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதுக்குள்ள சட்டத்திட்டங்களும் இருக்குது. இந்த வீடு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதை பற்றி நம்ம இந்த ஹவுசிங் லாஸ் இந்த யூஏஇ பற்றி பேசலாம்.
0: ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இப்போ ஹவுசிங் லாஸ் அப்படின்னா என்ன என்ன, அதாவது ஹவுசிங்க்குன்னு லா இங்கே நம்ம அமீரகத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதாவது மீன் நிறைய காரணங்களோடு தான் கொண்டு வருவாங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம துபாயில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு சார்?
1: ஆமாம், நம்ம அமீரகம் பார்க்கும்போது ஸ்பெஷலி துபாயில் வந்து இப்போ ரீசெண்டாக தே மேட் அ லா. நம்ம ஒரு ப்ரீஃபாக அதை பற்றி நம்ம ஏப்ரலில் பேசணும் ஒரு ஷோவில். ஆனால் அந்த லா வந்து இந்த மாதம் இட்ஸ் கம்மிங் இன் டு எஃபெக்ட் எண்ட் ஆஃப் திஸ் மந்த். அதனால இட் ஹாஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நவ். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சட்டத்தில் வந்து மெயின் ஏரியா அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இந்த ஷேர்ட் அக்கமடேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ரெண்டல் சிஸ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு செக் வேணும், இல்லை ரெண்டு செக்கு, நாலு செக்கு, ஆறு செக்குன்னு தான் நம்ம வாடகை கொடுப்போம். ஸோ தட் ஹாஸ் பிகம் அ மேஜர் பேர்டன் ஃபார் பீப்புள். ஏன்னா நம்ம வேறு நாடுகள்லாம் பார்த்தா தான் மாதம் மாதம் தான் வாடகை கொடுக்கணும். இந்த ஊரில் வந்து அந்த மாதம் மாதம் வாடகை இல்லாமல் இந்த மாதிரி மூணு செக்கு நாலு செக்குன்னு சொல்லும் போது மூணு மாசத்துக்கு ஒருத்தர் நம்ம பணம் சேர்த்து வச்சு அந்த பணத்தை அடைக்கணும்.
0: அதனால
1: பல்க் அடைக்கணும், அதனால அதுவும் அட்வான்ஸ் அடைக்கணும். அதனால மூணு மாசம் அட்வான்ஸ் அடைக்கும் போது புதுசா இந்த நாட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் இட் பிகம்ஸ் அ மேஜர் பேர்டன், ரொம்ப பிரச்சனையாக. அதை ஃப்ளெக்சிபிள் பண்றதுக்காக இவங்க வந்து இப்ப வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹவுசிங் சிஸ்டம் துபாயில மாசம் மாசம் நீங்க வாடகை அடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லி மந்த்லி ரெண்ட். இது அண்டர் ஆர்டிகல் 19 ஆஃப் த நியூ லா மந்த்லி ரெண்ட்டு பே பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் அது ஒரு சைடு, நம்ம வாடகை கொடுக்கறது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து யூட்டிலிட்டி பில்ஸ். யூட்டிலிட்டி பில்ஸ் ரெண்டோட இன்க்ளூட் ஆகுமா? ஏன்னா நம்ம இப்போ பே பண்ணுறது வந்து நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம கனெக்ஷன் வாங்கணும், தீபாவளி கனெக்ஷன் வாங்கணும், வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் இருக்குன்னு அவங்க பில்டிங்கில் அதுக்கு கனெக்ஷன் எடுக்கணும், ஃபோன் கனெக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது எப்படி டீல் பண்ணுறது? இது ஓனரே ஹவுஸ் லேண்ட்லார்டே பண்ணிக்கலாமா? இப்போ அதை ஃப்ளெக்சிபிள் ஆக்கியிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த மாதிரி கிடையாது, டெனன்ட் தான் எல்லாம் செய்யணும். இப்போ வந்து லேண்ட்லார்டை இது பண்ணிட்டு அவர் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிக்கலாம்.
0: ஏன்னா
1: அந்த தீபாவில் வந்து ஒரு 5% டாக்ஸ் வேற இருக்கு துபாயில். பார்த்தீங்கன்னா 5% ரெண்டல் அமௌண்ட்டுக்கு 5% டாக்ஸ் 12 பிரித்து போடுவாங்க. தீபா பில்லோட வரும் அது டாக்ஸ், அது அது அரசாங்க டாக்ஸ். அந்த டாக்ஸையும் லேண்ட்லார்டை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வருது. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து இந்த ஷேர்ட் அக்கமடேஷன் ஃபார் ஃபேமிலிஸ், இண்டிவிஜுவல் விமன், இண்டிவிஜுவல் மென், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க ஷேர்ட் அக்கமடேஷனில் தங்கும்போது. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் இன் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்றா தங்குறது, அவங்க ஸ்டாஃபுக்கு அக்கமடேஷன் வச்சுக்கிறது, இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் பேசியிருக்காங்க.
0: ஓகே ஓகே. ஸோ முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்தோம்னா இதெல்லாம் தான். இதில் இன் டீட்டெயில் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒன்றுனா பேச ஆரம்பிக்கலாம். மீன் வாயில் பாட்டு ப்ளே ஆகக்கூடிய கேப்பில் உங்களுக்கு சார்கிட்ட வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், லைக் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்னு இல்லாமல் வேறு எனி டாபிக் இட் குட் பி, அதில் வந்து சட்டம் சார்ந்த ஏதாவது குயிக் டவுட் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணி ஆஃப் ஏரில் பேசலாம். Back to back.

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
4: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்
2: நிறுத்து. இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
3: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
5: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
2: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
6: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
9: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
10: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
9: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
10: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் August 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
11: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top ஆ டைமண்ட் வேல்யூல 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் கோல்டு கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
11: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
12: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
13: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
12: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன். லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணிருக்காரு. யுஏஇல ஹவுசிங் லாஸ்ல ரீசெண்டா சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலி நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல இப்ப பார்த்தோம்னா அடிக்கடி ஹெட்லைன்ஸ்ல வருது இந்த ஷேர்ட் அகாமடேஷன் சப்லீசிங் பத்தின இந்த லாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். ஸோ அதை பத்தி நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லணும்னா சார், இந்த சப்லீசிங் அண்ட் ஷேர்ட் அகாமடேஷன் பத்தி இப்போ என்ன லாஸ் வந்திருக்கு, என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு?
1: அதாவது இந்த லாஸை விட அதோட ரீசனிங் பிஹைண்ட், அதாவது அதோட உத்தேசம் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, நிறையா ஆளுங்க ஒன்றா தங்கியிருக்காங்க, ஸ்டாஃபு இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ஃபேமிலிஸ் இந்த மாதிரிலாம் தங்கியிருக்காங்க, ஒரு வீட்டில் ஷேர்டாக தங்கியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இதுன்னா, this has been unregulated. அது இல்லீகல் சொல்லி இக்னோர் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. அது ஸோ கவர்மெண்ட் ஹஸ் தாட் ஆஃப் ரெகுலேட்டிங்.
0: கரெக்ட்.
1: சரி, நம்ம இல்லீகல் சொல்கிறோம், அதை பிடிக்கிறோம், பிரச்சனை பண்ணுறோம், அதில் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நடக்க தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இதை ரெகுலேட் பண்ணி நீட்டாக பண்ணிடலாம் சொல்லிதான் இந்த சட்டத்தோட உத்தேசம் அதான் என்ன செய்யணும்னு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொவைட் சேஃப் அண்ட் ஹெல்த்தி லிவிங், ஒரு ஓவர் க்ரௌடிங் அண்ட் ரெகுலேட்டட், இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெகுலேட் பண்ணிவிட்டு, அதனால் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. இல்லைன்னா சில நேரம் வாடகை வாங்கிட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க, இடத்துல இருக்க வாடகை கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் நிறைய வயலேஷன்ஸ் இருக்குது, நிறைய கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி தங்கி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி ஒரு இல்லீகல் இஷ்யூ வந்துடுது. ஸோ அதனால் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்த ஒரு ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த வீடு அந்த ஆக்கியபன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஷேர்ட் அக்கமடேஷன் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்.
0: ஓகே.
1: ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹேஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் இட். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை, எமிரேட்ஸ் ஐடி கொடுத்தா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்குது, நம்ம புதுசாக டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். இந்தந்த எமிரேட்ஸ் ஐடியில் இந்தந்த பேரில் உள்ளவங்க வந்து இங்கே இருக்காங்கன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த சிஸ்டம் இப்போ தான் வருது. அஃப்கோர்ஸ், அதே மாதிரி ஒரு வீட்டில் பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்குது, அவங்க பிலாங்கிங்ஸ் வேற ஒருத்தர் பிலாங்கிங்ஸ் இது காணாமல் போயிடுச்சு, அது காணாமல் போயிடுச்சுன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் வேற வருது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு they are trying to control this. And also to avoid this, the subletting. அதாவது ஒரு இடத்த எடுத்துகிட்டு ஒருத்தர் சப்லீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்குது முன்னாடியே, அதை ஒன்று கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அந்த சட்டத்திட்டங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த ஷேரிங் அக்கமடேஷனில் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்த எடுக்கிறாங்க, அதை ஸ்டாஃப்லாம் தங்கியிருக்காங்கன்னா, இஃப் தே கேன் ரெக்கார்டு இவங்க தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி, இவங்க தான் இதை விசிட் பண்ணுறாங்க, இவங்க தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணா இட்ஸ் ஈஸியர்.
0: இட்ஸ் ஈஸியர். ஓகே. ஸோ பட் ஆஸ் அ கம்பெனி அதை டீல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போது இன்னொரு கன்ஃபியூஷன் சார், இப்போ நம்ம பேச பேச நான் யோசிக்கிறது என்னென்னா, இப்போ இந்த பெட் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரெண்ட்க்கு விடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாமும் இது ஒரு ஒரு
1: ரெகுலேட்டரி சிச்சுவேஷன் ஆகும்.
0: ஆமாம்.
1: அதே மாதிரி இந்த கெஸ்ட் வராங்க, விசிட் விசாவில் கெஸ்ட் வராங்க, அதுவும் இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி ரெகுலேட்டட். ஏன்னா இப்போ வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க வந்து உங்கள் வீட்டில் தங்குறாங்கன்னா, யூ ஹவ் டு ஃபைல் சம்திங் கால்ட் அ சி ஃபார்ம்.
0: ஓகே.
1: அது மேண்டேட்டரி ரெகுலேஷன். நீங்கள் அதை ஃபைல் பண்ணலன்னா இமிகிரேஷனில் திரும்ப வரும்போது பிடிச்சிக்குவாங்க.
0: இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அல்லாதவர்கள்
1: வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் மூவ் பண்ணிங்க, சே அவங்க தே சேஃப் தே ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, அவங்க வந்து சரி உங்கள் வீட்டுக்கு வராங்க, ஊருக்கு வராங்க, இன்வைட் பண்ணுறீங்க ஊருக்கு வராங்க, உங்கள் வீட்டில் தங்குறாங்க, ஹோட்டலில் தங்குறாங்க, உங்கள் வீட்டில் தங்குறாங்கன்னா, யூ ஹேட் டு ஃபைல் சம்திங் கால் சி ஃபார்ம்.
0: நம்ம யார் தங்க வைக்கிறோமோ the host
1: has to file a C form with their details.
0: Okay.
1: Hotel avangalukku a system irukku, and the C form filing system automatically foreign passport kaamichaanale avanga fill panniruvaanga, but households also have to do that. And the mari India la regulation irukku, appadi irukum pachathile UAE layum they want to regulate that people coming in staying with you on a longer term basis. A short term basis varadhu it's okay fine. Ipa naan kuda enga veetla yaradhu guest vand thangraanga na rendu naal moonu naalikku yaradhu sondakaranga varanga na na eppovume nama security staff kitta solliruven, nama guest varanga actually.
0: Okay.
1: So it's better. It's a safe
0: right.
1: situation.
0: Right.
1: So that ஒன்று வந்து நம்ம செக்யூரா இருக்கும் அவங்க வர்றது. ரெண்டாவது வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் கேள்வி கேட்க போகிறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு அக்சஸ் சிஸ்டம் இருக்குது பில்டிங்கில். ஸோ அதனால் ஃபேஸ் அக்சஸ் சிஸ்டம், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். அப்போ அவர் உள்ள உடனே இவங்க வரும்போது ஸோ அவங்க சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனையும் இல்லை.
0: இல்லை. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எனவே இன்னும் தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து ஆஃப் ஏர்ல சர்க்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டாபிக்னு இல்லாமல் வேற எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் 800-8940 கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஆஃப் ஏர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மார்னிங். கண்ணா 91 போடு.
1: என்னது?
0: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back.
2: தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்திடா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஹவுசிங் லாஸ் இந்த யூஏஇ, அதுல ரீசெண்டா ஏற்பட்ட சில மாற்றங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ அடுத்ததா வந்து இந்த ஒவ்வொரு எமிரேட்லயும் உள்ள வெவ்வேறு ஹவுசிங் ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது வந்து துபாயில என்னெல்லாம் லாஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் லைக் டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் எமிரேட்ஸ் சார்?
1: ஆமா, அதாவது இப்ப நம்ம அபுதாபிக்கு போனோம்னா இந்த டெனன்சி கான்ட்ராக்ட் வந்து அந்த டாரிங், இப்போ இங்கே வந்து எஜாரிங்கிற மாதிரி அபுதாபி, துபாயில் அபுதாபியில் வந்து டாரிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு.
0: ஓகே,
1: ஸோ ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஹாவ் டு பி அந்த இட்ஸ் கால் தௌஃபீக் தௌஃபீக் கான்ட்ராக்ட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். அதே மாதிரி ரெண்டல் இன்க்ரீஸ், அதை பற்றிலாம் ரூல்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ இந்த ஆக்கியூபன்சி, நம்ம மெயின் டாபிக் இன்னைக்கு பேசுறது வந்து இந்த ஷேர்ட் அக்கமடேஷன். இதில் வந்து ஒரு விழாவில் வந்து no more than 6 unrelated individuals can stay.
0: Okay.
1: And adhe madhi it only exception is that they are in senior positions. Adirku adhe madhi moonu per or room ku ella thanga koodadhu, moonu perukku mela or room la thanga koodadhu.
0: Okay.
1: And the living room, hallway, இதெல்லாம் பெட்ரூமாக யூஸ் பண்ணக்கூடாது.
0: அதில் பார்ட்டிஷன்லாம்
1: பண்ணி பெட்டில் போட்டு தூங்கக்கூடாது. அண்ட் ஒரு ரெசிடென்ஷியல் யூனிட்டை வந்து மல்டிபிள் ஃபேமிலிஸு ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அபுதாபியில் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஷார்ஜாவில் வந்து ஒரு ஆக்கியூபன்சி லிமிட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து த வெரி ஸ்ட்ரிக்ட், அந்த லோ இன்கம் பேச்சுலர்ஸ் லேபரர்ஸ்லாம் இந்த ஃபேமிலி ஏரியாவில் தங்கவே கூடாது. அவங்க அந்த டெசிக்னேட்டட் ஏரியாஸ் அல்சஜா இண்டஸ்ட்ரியல் ஜோனு அங்கே மாதிரி தான் தங்க முடியும். இந்த ஃபேமிலி ஏரியாவில் தங்க முடியாது. அதே மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் க்ரௌடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 ஆளுங்க தான் ஒரு ஸ்டூடியோவில் தங்க முடியும், 4 பேர் தான் ஒரு 1 பெட்ரூம் ஃப்ளாட்டில் தங்க முடியும், 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் 6 பேர் தங்கலாம், ஒரு 9 பேர் தான் 3 பெட்ரூம் யூனிட்டில் தங்க முடியும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக இருந்தால் கூட there is restriction on occupancy limits.
0: Okay, கவனத்தில் வச்சுக்கணும்.
1: அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு குழந்தை இருக்காங்கன்னா, ஆனால் அது 2வது குழந்தை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டூடியோவில் தங்க முடியாது,
0: 4 பேரெல்லாம் கஷ்டம்,
1: நீங்கள் வந்து 1 பெட்ரூம் ஃப்ளாட் வேணும்.
0: ஸோ
1: அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் ஏற்ற மாதிரி அந்த ஆக்குபென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஷார்ஜாவில்
0: இருக்கு.
1: ஸோ இதுதான் மற்ற அமீரகத்தில் நம்ம போகும்போது உள்ள விஷயம்.
0: ஓகே ஓகே. அண்ட் தென் ஆல்சோ இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸும் நம்ம ஆஃபேரில் எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு க்வெஸ்சன் ஆர் சிச்சுவேஷன் இன்னைக்கு என்ன சார்?
1: ஆமாம், சி இதில் வந்து இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, இந்த கொஞ்சம் அவுட் ஆஃப் இந்த டாபிக் தான் ஆனால் பட் நாட் எக்ஸாக்ட்லி அபவுட் த ஆக்குபென்சி. இவர் கேள்வி கேட்டிருக்கிறது வந்து, அவர் அஜ்மானில் இருக்கார், 10 வருஷம் ஒரே பில்டிங்கில் இருக்கார், அது ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கொடுத்துட்டு எல்லா வருஷம் கமிஷன் கேட்குறாங்க சார். கமிஷன் பே பண்ணுறது வந்து நீங்கள் மொதல் தடவை நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது தான் ஒரு ப்ராப்பர்ட்டி புரோக்கர் கேன் கலெக்ட். எல்லா வருஷம் உங்ககிட்ட கமிஷன் வாங்க முடியாது.
0: நீங்கள்
1: ஏற்கனவே ஆக்கியூப் அந்த அவர் சர்ச் பண்ணி உங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக அந்த கமிஷன் வாங்கிக்கிறாங்க.
0: தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன சார், அடுத்த வாரம் சந்திப்போம். எஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்காக சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி ஆர்ல நல்ல ஒரு பாட்டு, அலைப்பாய் உதய படத்திலிருந்து நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ண போறேன் கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Chillax song of the hour brought to you by plots nale prop shell dane for details call 056 415 4250

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் உறுதியான எண்ணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தொகுதி மறுவரைக்கு எதிராக திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை அமைச்சர் எடுத்துரைத்தனர் என்று அவர் கூறினார். பாஜகவின் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைய திமுக காட்டிய எதிர்ப்புதான் காரணம் என்று அவர் கூறினார். 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்யும் அபாயம் உள்ளதாக கூறினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அரசின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக திமுக தெரிவித்தது. தீர்மானத்தை ஆதரித்த திமுகவுக்கு நன்றி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். வடக்கு தெற்கு என்ற யுத்தத்தை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் என்று அவர் கூறினார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மு க ஸ்டாலின் தான் முதலில் குரல் கொடுத்தார். அதை வரவேற்கின்றோம் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளார். 2017 முதல் அவர் டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்தார். எதிர்வரும் August 18 ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவர் ராஜினாமா செய்துள்ளார். டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளார். சந்திரசேகரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்க தொடர்ந்தும் எதிர்ப்பு எழுந்து வந்தது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கிராமிய வீதி அபிவிருத்தியின்போது மாவட்ட குழு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார்.
1: அமீரக செய்திகள்.
2: நாட்டின் இளைஞர்கள் மீது அமீரகம் கொண்டுள்ள நம்பிக்கையை ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மீண்டும் உறுதிப்படுத்தினார். சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களின் பங்களிப்பில் பெருமை கொள்வதாக தெரிவித்த அவர் புதுமை மற்றும் தலைமைத்துவத்தில் அவர்கள் காட்டும் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் வாய்ப்புகள் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். சீனா, ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து உருவாகியுள்ள டால்பின், சன்ஹோம், பிலோ ஆகிய புயல்களின் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த வார தொடக்கத்தில் கிழக்கு சீனாவை தாக்கிய டால்பின் புயலின் எஞ்சிய பகுதி தற்போது வலுவிழந்த வெப்பமண்டல புயலாக உள்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதால் பீஜிங்கில் இன்று கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பீஜிங் மற்றும் மத்திய சீனாவின் ஹெனான் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது. பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட கனமழை வெள்ள அனர்த்தங்களினால் 26 பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தமது நெடுநாள் காதலியான ஜார்ஜினாவை கரம் பிடித்தார். லிஸ்பனை அண்மித்த காஸ்கேஸ் நகரில் தனிப்பட்ட திருமண விழா நடைபெற்றது. இது தொடர்பான புகைப்படத்தை அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். கடந்த வருடம் August 11 தமது திருமணம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட அவர்கள் ஒரு வருடம் கழித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர்.
3: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
1: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகம் இன்று உச்ச கோடை காலத்தின் இறுதி கட்டத்துக்குள் நுழைகின்றது. இதன் மூலம் ஆண்டின் மிக கடுமையான வெப்பம் படிப்படியாக குறைய தொடங்கும் என்றும் பருவநிலை மாற்ற காலம் தொடங்கியுள்ளது என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் அடுத்த முக்கிய அறிகுறியாக சுகையில் நட்சத்திரத்தின் தோற்றம் August 24 எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 44 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Star of the month.

0: செம்ம பாட்டு இல்ல, அப்படியே தூங்கி விழுகிற மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த பாட்டு கேட்டா யூ கேன் நாட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். அதோட கூட சேர்ந்து பாடவோ இல்ல வந்து ஆடாமலோ நம்மளால இருக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் வண்டி ஓட்டும் போது ஆடுறதெல்லாம் கஷ்டம், பட் நல்லா வைப் பண்ணிட்டு கூட சேர்ந்து பாடிட்டு போயிருப்பீங்க நம்புறேன் நானு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசுறேன். அடுத்ததா வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல சர்க்கார்ல இருந்து OMG பொண்ணு. இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இந்த SMS-ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பாப்புலர் ஆக்ரோனிம்ஸ் அதை வச்சு பண்ணியிருப்பாங்க. OMG பொண்ணு, ILY கண்ணு, ASAP கூட வரியா அப்படின்லாம் சொல்லிட்டு. இட்ஸ் அ நைஸ் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் தாட் இல்லை. யார் நம்ம மதன் கார்கி தான் எழுதியிருப்பாரோ, ஏன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான தாட்ஸ் எல்லாம் அவருக்கு தான் வரும். பட் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், எழுதியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. நான் செக் பண்ணுறேன் யார் எழுதியிருக்காங்கன்ட்டு. எனிவே அதற்கு அடுத்தபடியாக வந்து ஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படத்துலேருந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ரொமான்டிக் சாங் நம்ம அனிருத் பாடியிருப்பார், கண்ணம்மா ஒன்று அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை August 28 ஆஃபிஷியலி நம்ம கவர்மெண்ட் என்டிட்டிஸுக்கு ஹாலிடே வழங்கப்படும் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ப்ரொஃபெட் முகமது பர்த்டே. ஸோ வெள்ளி அப்படிங்கும்பொழுது சனி ஞாயிறு ஆப்வியஸ்லி ஹாலிடேவாக இருக்கும்பொழுது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களுக்கு அப்புறமா வந்து திங்கட்கிழமை மண்டே August 31 31st வந்து மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ரெசியூம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் மீடியா ஆஃபீஸ் அவங்களோட ஆஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் கொடுத்துருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறு. அது காட்டினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: ALD Properties இன் 4 ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: இந்த வாரம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து மகுடம் படத்துக்கான கப்பல் பாசஸ் ஐ திங்க் நேத்திக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தேன். மகுடம் படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இல்ல? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். அண்ட் அதுக்கு நிறைய பேர் வந்து ரைட்டான ஆன்சர்லாம் எனக்கு கொடுத்து கப்பல் பாசஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் கப்பல் பாசஸ்லாம் நீங்கள் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷோஸ் எல்லாம் கேளுங்க. அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் ஒரு கண் இருக்கட்டும், உங்களுக்கான கப்பல் பாசஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். அண்ட் இந்த திரைப்படம் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி. ஐ திங்க் விஷாலுடைய நடிப்பில் ஆஃப்டர் குவைட் சம் டைம் யூனோ வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒஃபிஷியல் டைரக்டோரியல் டெபியூ வந்து பண்ணுறாரு விஷாலும் இந்த படத்தின் மூலமாக. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. எனிவே அடுத்ததான் பாகுபலியிலிருந்து மனோகரி, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு ராசாதி ராசாதி ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உங்களுக்காக சாம்சியஸோட பாட்டு ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராஃபிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, ரொம்ப நேரம் ஆச்சு டிராஃபிக் பார்த்து.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: என்னமோ போங்க, இன்னைக்கு காலையில இருந்து அல்கேலோட இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜெஷனை பார்த்துட்டு இருக்கு. இந்த துபாய் ஹில் சைடு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு நல்ல கன்ஜெஷன். லைக் இப்போ எத்தனை தெரியுமா, 1, 2, 3, 4 கிராஷஸ். ஆக்சுவலி 3 கிராஷஸ் எனக்கு பார்க்க முடியுது. காலையில 4 கிராஷ் இருந்தது இந்த துபாய் ஹில் ஸ்ட்ரெச்சில். அண்ட் அது கிளியர் ஆச்சா இல்லை இது புது கிராஷா என்னன்னு தெரியல. ஐ எம் ஷோர் கிளியர் ஆகியிருக்கும். அகேன் அதே இடத்துல வந்து கிராஷ் ஆகிருக்கிறதுக்கான காரணம் தான் இன்னைக்கு மறுபடியும் என்ன ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ அல்கேல நீங்கள் போகணும் இந்த ஸ்ட்ரெச்சில் ஸ்பெஷல் நீங்க டிராவல் பண்ணணும்னு வச்சீங்கன்னா டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து 311 அண்ட் தென் E11 இங்க எல்லாமும் வழக்கம் போல கொஞ்சம் கூட குறையே இல்லாம டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் S112 ஆமா என்ன ரோடு இது, மலிஹா ஸ்ட்ரீட். மலிஹா ஸ்ட்ரீட்டும் அகேன் இப்போ என்ன நேரம் பார்த்தாலும் டிராபிக் இருக்கக்கூடிய பயங்கர பிஸியான ஒரு ரோடா இருக்கு. மலிஹா ஸ்ட்ரீட்லயும் ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது எனக்கு, ஆப்போசிட் சூக்கல் முபாரக் ஹைப் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 ஷார்ஜா அப்படின்ட்டு. இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம்.
1: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்களே
2: தெரிஞ்சுக்கோங்க.
3: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
5: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய் என்ன சொல்ற?
5: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
9: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக மார்க்கெட்டிங்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. 10:45 ஆகுது, மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா பார்த்தீங்களான்னு தெரியல, பட் என்னோட ஃபீல்டில் இந்த ஒரு செய்தி மேபி இது ஒரு தடவை நான் பார்த்துட்டு அடடே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சேவ் பண்ணி வச்சதுனாலையோ என்னவோ தெரியல, இந்த நியூஸை கேரி பண்ணக்கூடிய மற்ற ரீல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து என்னோட பேஜில் வந்துட்டே இருந்தது இன்ஸ்டாகிராமில். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஹாரர் மூவி ஒன்று, சரியா, ஸோ ஒரு ஹாரர் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. த லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, சரியா. ஸோ இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பில் போர்டு, ஓகேயா, ஸோ யூஎஸ்ல இஃப் ஐ எம் நாட் ராங் ஒரு பில் போர்டு ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த பில் போர்டை வந்து எப்படி அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்னா, சாதாரணமாக பில் போர்ட்ஸில் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும், லைக் ஒரு ஒரு டூ டைமென்ஷனலில் தான் வந்து டிஸ்பிளேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பில் போர்டு மேலே ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டி அதுக்குள்ளே வந்து ரியலாகவே ஒரு மனுஷனை வந்து தங்க வச்சுருக்காங்க. இந்த படம் எப்படின்னா, இந்த லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து இட் இஸ் அபவுட் அ ஃபேமிலி. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க சிக்கிடுறாங்க, ட்ராப் ஆகிடுறாங்க, அண்ட் அவங்களால வெளியில் வர முடியறதில்ல, அண்ட் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் காலி ஆகிடுச்சு. அவங்க வெளியில் போனாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு வந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஹவுஸ் ரெஸ்ட் ஆகி வீட்டுக்குள்ளே வந்து அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் ஒரு லிவிங் ரூம் செட்டப்பை பில் போர்டு மேலே வச்சு ஒரு ஜன்னல் வழியாக ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நிஜமான ஒரு மனுஷனை உட்காந்து வச்சுருக்காங்க. போகிற வரவங்கெல்லாம் பார்த்து ஸ்டன் ஆகியிருக்காங்க. டெஃபினெட்லி அவங்க என்ன நினச்சாங்களோ அதை விட நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ஈல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயின். அந்த பெர்ஃபார்மர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் ராத்திரியும் பகலுமா அந்த பில் போர்டில் அவங்க கட்டியிருந்த ஒரு லிவிங் ரூம் செட்டப் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தங்கி இருந்திருக்காரு. தங்கிட்டு அவர் காஃபி குடிக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சேடா இருக்கிறது, இந்த மாதிரி அண்ட் ஐ அம் ஸ்டக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்ப் போர்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் போர்டு வழியா கம்யூனிகேட் பண்றதுக்காக அவர் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் மக்கள்லாம் இதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டு அவரை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு, வாட் எவர் தே ட்ரைட் இட் இஸ் ரியலி வர்க்ட் வெல். அண்ட் இந்த ஸ்டண்ட் வந்து ட்விட்டர்ல அங்கே சொல்லிட்டு எல்லா இடங்களையும் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. பாருங்க, தி லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் வர்க்ட் டு எவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்க. எனிவே, யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்காக அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். ஓகே, 800-8940 இஸ் த நம்பர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ரவி.
0: ரவி ஃப்ரம்
1: என்னங்க
0: என்ன பாட்டு வேணும்? தீக்கொளுத்திங்கிற பாட்டா? இருக்கு இருக்கு இருக்கு, நான் கண்டிப்பா ப்ளே பண்றேன் உங்களுக்காக, சரியா? ஓகே, தேங்க் யூ ரவி, டேக் கேர்.
1: அப்புறம் நேத்து இது கப்பல் பாஸ்ல அந்த மகுட மூவி இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது என்னோட பேர் நீங்க சொல்லுங்க, எனக்கே தெரியல. நான் வந்து மெசேஜ் பண்ணேன், ஆனா எனக்கு என் பேர் ரவி சுப்பிரமணியன் சொன்னீங்க
0: உங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து மெசேஜ் வரும், சரியா? நீங்க என்ன நம்பர் வழியா எங்களை கான்டாக்ட் பண்ணீங்களோ அந்த நம்பர்ல நீங்க தான் அந்த ரவி சுப்பிரமணியம்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து அழைப்பு வரும். சரியா, தட்ஸ் ஆல். நானும் அப்படியே கிளம்புறேன். பைசன்லேருந்து தீக்கொளுத்தி அப்படிங்கிற அந்த பாட்டு எப்படி இருக்கும் இந்த பாட்டு தெரியலையே, கேட்ட ஞாபகம் இல்லை. எனிவே உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் டே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் ப்ளஸ் கிவ் அவேஸ் இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் உங்கள் ஃபோனில் நிச்சயமாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ தட்ஸ் நீங்கள் யூஏஇ விட்டு வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு அப்படிலாம் போனீங்கனாலும், இல்ல இந்தியால ஒரு வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டயும் நீங்க சொல்லலாம், யுஏல இந்த மாதிரி ஒரு ரேடியோ இருக்கு கேளுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு எங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க. சோ எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் நீங்க தாராளமா 89.4 தமிழ் எஃப்எம் கேட்கலாம். உங்க போன் உங்க கையில வந்து ஒரு போன் அண்ட் அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருந்தா மட்டும் போதும். சரியா, சோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு அவங்களோட நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா. நாளை காலையில 7 மணிக்கு மறுபடியும் பேசுவோம். ஆன் மெரிசல் மார்னிங், டாடா பை.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. வருஷநாடு மக்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் திமுக கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதத்துக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் பதிலுரை ஆற்றினார். அவர் தனது உரையில் பொய் என்ற வார்த்தையை குறிப்பிட்ட நிலையில் அது தொடர்பில் அவையில் ருசிகர விவாதம் இடம்பெற்றது. பொய் என்ற சொல்லை அவை குறிப்பில் முன்வைக்க முடியுமா, இடம்பெறலாமா என்பது தொடர்பில் பேரவையில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. மத்திய அரசிடம் இருந்து நியாயமான நிதிப்பகிர்வு கோரிய தீர்மானத்துக்கு ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 12% தான் சாத்தியம் என்று அவர் கூறினார். பொதுமக்களுக்கு பயன் அளிக்கும் திட்டங்கள் அறிவிப்பால் செலவினம் அதிகரித்துள்ளது என்று கூறினார். விபிஜி ராம்ஜி திட்டம் கடன் தள்ளுபடி 200 யூனிட் மானியத்துக்கு 18,000 கோடி அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். எந்த பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி திட்டமும் நிறுத்தப்படவில்லை என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கொல்கத்தாவில் இருந்து சென்னை நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் நேற்றிரவு என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 224 பேருடன் கொல்கத்தாவில் இருந்து பயணித்த இண்டிகோவின் 6E732 விமானம் நேற்று இரவு சென்னையில் தரையிறங்குவதற்கு சற்று முன்பு இடது என்ஜின் செயலிழந்தது. விமானி உடனடியாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் அவசர கால நடவடிக்கைகள் செயற்படுத்தப்பட்டன. விமானம் இரவு 11:37 அளவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை மற்றும் இந்திய மீனவ பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையினை அடுத்த மாதம் இறுதியில் அல்லது அக்டோபர் முற்பகுதியில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இந்த சந்திப்பானது மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கை இந்திய மீனவ பிரச்சினைக்கு நீண்ட நாட்களாக தீர்வு காணப்படாமல் உள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளால் இலங்கையின் கடல் வளத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றது என்று தெரிவித்தார். இதனால் எமது மீனவர்கள் பாரிய பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர் என்று கூறினார். தற்போது நீடித்து வரும் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு இந்திய அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அபுதாபி விசா வழங்கும் திட்டத்தில் 30 நாள் அனுமதிக்கு 11 பயண நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. அபுதாபியில் குறைந்தது 3 இரவுகள் தங்கும் வகையில் விடுமுறை பயணத்தை முன்பதிவு செய்யும் தகுதியுள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு 30 நாள் நுழைவு விசா கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. இந்த சலுகையை பெற இந்தியாவில் இருந்து திரும்பும் விமான பயணச்சீட்டு மற்றும் அபுதாபி ஹோட்டலில் குறைந்தது 3 தொடர்ச்சியான இரவுகளுக்கான முன்பதிவு உள்ளிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்து அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்கள் அல்லது ஆன்லைன் பயண நிறுவனங்கள் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்களாக மேக் மை ட்ரிப், தோமஸ் குக் அண்ட் SOTC, த்ரிலோபிலியா, அக்பர் ஹாலிடேஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சன் எதிர்வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் தனது தேசிய கட்சிக்குள் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தலைமை பதவியை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். தனது தலைமை குறித்து அதிகரித்து வந்த ஊகங்களை தீர்க்க லக்சன் இன்று தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்துக்கு பிறகு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு முழு ஆதரவு அளித்துள்ளதாகவும் தாம் தொடர்ந்து கட்சித் தலைவராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு லக்சன் எதிர்கொள்ளும் 2வது தலைமை சவால் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபுஜேனாவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைன் மற்றும் ஷார்ஜாவில் முறையே 41 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு டேவே. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். 89.4 தமிழ்நாடு ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. 2027 இருக்கக்கூடிய ஹாலிடேஸ் எல்லாத்தையும் இது பார்த்தோம். எப்பப்பெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் அப்படியே ஒன்றொன்னா நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வந்து பயங்கர ட்ராவல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அதனால் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Okay, இந்த நிகழ்ச்சியோட பேர் மசாலா கஃபே. நான் ஆர்ஜி மது உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் 4:30 கரெக்டாக இது வந்து கொஞ்சம் டிசைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லோரும் ஏன் சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி சிபிஐ டேட்டா வருது. இந்த சிபிஐ டேட்டா 2.5% கீழே வந்துருச்சு அப்படின்னா கோல்டு ரேட் ஏறும். 2.5 நின்றுச்சு அப்படின்னா அப்படியே மேலும் கீழமாக இருக்கும். 2.5 மேலே போயிடுச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஆப்வியஸாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அமெரிக்காவில் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அடுத்த ஒரு சில பல மாதங்களுக்கு கோல்டு வந்து டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணுங்கிறதும் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 4:30 ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ ரேட் என்னங்கிறத நான் சொல்லுவேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 18 karat thangam iniki 403.50, 21 karat thangam 471 dirhams, 22 karat thangam 491 dirhams, 24 கேரட் தங்கம் 530.25 கிராம் சார். இது எனக்கான கோல்டு ரேட். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: நான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒன்று சொன்னேன்ல, என் தம்பி ஒருத்தர் சேர்ந்துருக்கேன் ஆஃபீஸில் பூசா. தம்பினா டைரக்ட் தம்பி இல்லை, தெரிஞ்ச பையன். ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் யாருனே தெரியும். ஸோ அந்த பையனை வந்து புர்ஜ் கலீஃபா கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனப்போ அவன் என்கிட்ட என்ன கேட்டான், அண்ணே என்ன மேலே போத்துக்கிட்டே எடுக்கணுமா, அப்படியே சும்மா போயிட்டேனே அப்படின்னு கேட்டான்னு சொன்னல. அந்த பையன் தான் உட்காந்துருக்கான் பக்கத்தில், அவங்க கூட போய் நான் டீ குடிச்சிட்டு வரேன். ஓகே, ரெண்டு பாட்டு நீங்கள் அதுக்குள்ளே கேட்டு வந்துருவீங்களா. ஓகே, வெல்கம் டு தி ஷோ. இது நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பேக் டு பேக்
2: ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்.
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
4: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
5: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
6: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Sir, Imper Sweetie, Q Persa arukku, na radio la pesanum.
12: Kai kudunga madam, 4 varsham munadi, idhe maari dhaan. Radio la pesanum, solli nerpa. Kadaisila inge vandu ukandiruka.
8: Yo, na paattu kekka vandaya.
6: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 11:27 இப்போ டைம். ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். 89.4 தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்து மகுடம் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் வந்து மகுடம் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் கொடுக்க போகிறேன். நான் இந்த படம் சம்மந்தமாக ஒரு சிம்பிளான கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மகுடம் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணலாம். சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போ குவிக்காக டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லட்டுமா?
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: Barsha first la konja slow moment irukku D63 la. So adukaprama Dubai kulla inge perusala solikkira alavu traffic illa, but irukku JVC kitta konja undu traffic irukku. அதே மாதிரி நீங்கள் அல்கூஸ் பக்கத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அல்கேல் ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ஜா தான் வழக்கம் போல் E311 மலையா ஸ்ட்ரீட்டு 11, அண்ட் அங்கே ஒரு கிராஷ் வேறு E311 கிசிஎஸ் லேண்ட்ஃபீல்ட் பக்கத்தில் நினைக்கிறேன், நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் மலையா ஸ்ட்ரீட்டும் பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
2: there is no place like home. There's no home like that.
3: Nekana 91 podu.
4: Enadhu 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிர்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தியார் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நினைக்கலாம்.
1: Are you feeling comfortable? ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: அது எப்படிரா ஒருத்தரால பார்த்த படத்தையே டெய்லி பார்க்க முடியும், புது படத்தையே பார்க்காம அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே எப்படிரா ஒருத்தரால வாழ முடியும்?
1: அது எப்படிரா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சோனி அகர்வால் ஹீரோவை பார்த்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நிறைய பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியும், பட் யாருமே சொல்ல மாட்டீங்களா, அதனால் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருப்பீங்களா டெய்லி சாப்பிடும்போது? ஏதாவது ஒரு பார்த்த படம் அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாப்பிடும்போது எழுந்து எழுந்து போவோம், அப்போ எதாவது சீன் மிஸ் ஆகிடுச்சுன்னா கவலை இருக்காது, என்ன பார்த்த படம். எனிவேஸ் நீங்கள் கால் பண்ணுங்க 800-8940-8089-40 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணி விட்டுருவேன். இந்த நிகழ்ச்சி பேர் மசாலா கேஃபே, நான் ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் FM நம்ம கூட அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்சோ நான் வெளிநாட்டிலேருந்து அடிக்கிறவங்களுக்கான நம்பரையும் சொல்லிடுறேன், +971-43-59-5525. வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? ஓகே, உங்களுக்கு நான் கடைசியா இப்ப பாட்டு
2: கொடுத்தேன்,
1: அது இருந்தா கொடுப்பேன்.
2: சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு நான் கேட்டேன் காலையில, ஒரு ஆளு போய் பாட்டு போட்டுருந்தப்ப வாய்மையை வெல்லும் படத்துல இருந்து குயில் பாட்டு அது இருக்கா? வாய்மையை
1: இருக்கு இருக்கு, நான் போட்டு வரேன்.
2: இருக்கா?
1: இருக்கு சார், நான் போட்டு வரேன்.
3: நீங்க போயிட்டு வந்தீங்களா இல்லையா?
1: சரி சரி சரி, நாம என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு வந்து பழைய பாட்டு படம் பேர் மறந்து போச்சு,
1: வார்த்தை இல்லையே அதுவா?
3: ஆமா, பாட்டு ரீல்ஸ் பார்த்தேன், அதுல அந்த பாட்டோட மண்டல ஏறிச்சு.
1: சரி ஓகே, நான் போட்டு
3: வர்றேன்.
1: ஓகே பாய் மிஸ்டர் நாந்தம், அண்ட் தொடர்ந்து பேசுவோம் 2 மணிக்கு மேல. அவ்வளோதான், ஸ்டே டியூன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் 12 தான் நான் சொல்வேன் கோல்ட் ரேட்டு அப்டேட் எல்லாமே வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். சரியா?
4: Request a song, call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக ஆட்சியில் சொந்த வரி வருவாய் 19% என குறிப்பிட்டது சாத்தியமற்றது என கூற முடியாது என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 3 மாதங்களில் 15,000 கோடி வருவாய் அரசு கஜானாவுக்கு வந்துள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் அடுத்தடுத்து இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். பல்வேறு காரணங்களால் குறிப்பிட்ட இனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை செலவிடப்படாத நிலை ஏற்பட்டது என்றும் கூறினார். கோவையில் கல்லூரி மாணவன் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர் அமுதன் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். மாணவன் அமுதன் கொலை வழக்கில் அரவிந்த், சிவரோஹித், ஆர அமுதன், மணிபாலா மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர் அமுதன் கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் அமளி இன்றும் தொடர்ந்ததால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகளை பிற்பகல் 2 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை விவகாரம் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் மாநிலங்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்தி வைப்பதாக மாநிலங்களவை தலைவர் அறிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: SJB நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இலங்கையின் 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தீரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய கடிதத்தை இன்று பகிரங்கமாக வெளியிட்டார். அக்கடிதத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கத்தை முன்னெடுக்க வேண்டாம் என மகாநாயக்க தீரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். கடிதத்தின்படி தற்போதைய அரசியலமைப்பில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 ஆகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்புகளை அதிகரிப்பது பொருத்தமான நடவடிக்கையாக இருக்காது என மகாநாயக்க தீரர்கள் கருதுவதாக சுஜீவ சேரசிங்க தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரத்துடன் ஒப்பிடும் போது மாதத்தின் இறுதி வாரத்தில் அமீரகத்துக்கு வருகை தரும் சில விமான வழித்தடங்களின் கட்டணங்கள் 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக இந்தியாவில் இருந்து அமீரகத்துக்கு வரும் பரபரப்பான வழித்தடங்களில் கட்டணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் தொடக்கத்தில் ஏற்படும் உச்சக்கட்ட பயண நெரிசலின் போது அதிக கட்டணம் செலுத்துவதற்கு பதிலாக பல பயணிகள் தங்களது பயண தேதிகளையும் திட்டங்களையும் மாற்றி அமைத்து வருகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வேயின் கரிபா ஏரியில் டசன் கணக்கான பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 27 பேர் காணாமற் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காணாமற் போனவர்களை தேடி மீட்பு பணிகள் தொடர்கின்றன. முதற்கட்ட தகவலின்படி படகில் 90 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் படகின் கொள்ளளவு 90 பேர் மட்டுமே என்ற நிலையில் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் விற்பனை அடிப்படையில் 114 பயணிகளும் 5 பணியாளர்களும் இருந்திருக்கலாம் என்று ஜிம்பாப்வே சிவில் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆஸ்திரேலியாவின் ஜாஷ் ஹேசல்வுட் ஸ்காட் போலண்டை பின்னுக்கு தள்ளி வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தின் தொடக்கத்திலேயே வேகப்பந்து வீச்சாளர்களின் தேர்வில் பெரிய மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அணித்தலைவர் பேட் கமின்ஸ் போட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக எதிர்பார்க்கப்பட்ட அணியை உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டாக், ஜாஷ் ஹேசல்வுட் மற்றும் நாதன் லியோன் ஆகிய ஆஸ்திரேலியாவின் முன்னணி பந்து வீச்சாளர்கள் 4 பேரும் ஒரு டெஸ்ட் போட்டியில் இணைந்து விளையாடுவது ஒரு ஆண்டுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும். 22 ஆண்டுகளுக்கு பிறகு டாவினில் டெஸ்ட் கிரிக்கெட் மீண்டும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நாளை தொடங்குகிறது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமீரகம் இன்று உச்ச கோடை காலத்தின் இறுதி கட்டத்துக்குள் நுழைந்துள்ளது. இதன் மூலம் ஆண்டின் மிக கடுமையான வெப்பம் படிப்படியாக குறைய தொடங்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல்புஜீராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மாரில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ஷார்ஜாவில் முறையே 41 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the month.
6: Hello everybody, this is DSP.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் கோல்ட் ரேட் என்ன பார்க்கலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: தங்கத்தின் விலை
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
0: தொடர்கிறது மசாலா கஃபே 89.4 தமிழ் பண்பலையில். ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மூவி கான்டெஸ்ட் தொடங்கி
1: விட்டுறேன். UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, ஸோ கூலர் டெம்பரேச்சர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் செப்டம்பர் மாத இறுதியில் நம்ம வந்து இந்த வெண்டரோட ஸ்டார்டிங்கை உணர முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் முடியும்னு சொல்லியிருக்காங்க. சுஹேல் ஸ்டார் வச்சு ஈஸியாக கிட்டத்தட்ட 300 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய சுஹேல் ஸ்டாரை வச்சு நம்ம வந்து இந்த சீஸ்னல் சேஞ்சை கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக யூஏயில் சடனாக கூலாகுமா அப்படின்னு கேட்டாலும், பட் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூலர் வெதரை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆகஸ்ட் 25th கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், நல்ல விஷயம் வருது, நம்ம காதுகளை நோக்கி வருது.

9940 வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து போட்டுக்கோங்க, கப்பல் பாஸ்ஸ வின் பண்ணுங்க. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மகுடம் திரைப்படத்துக்கான கபல் பாஸ் வேணும்னா இந்த படத்துடைய இயக்குனர் யாரு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அது விஷால் தானா அப்படின்னு நான் கேள்வியவே கேட்டிருந்தேன். 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். சரியா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு எலிஃபென்ட் டே, உலக யானைகள் தினம். யானைகள் எந்த அளவுக்கு ஒரு பாசமான மிருகங்கள்ல, என்னதான் சைஸ் ஹியூஜா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடோரபிளான அனிமல், ரொம்ப அடோரபிள். அதாவது யாருக்காவது எனக்கு யானை பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இப்போ கரப்பாம்பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது ஒரு நாலு பேர் பிடிக்காது ஒரு மாதிரி, அதுவும் கரப்பாம்பூச்சி பறக்கும் போதெல்லாம் ரொம்ப கோவம் வரும். பட் எனக்கு யானையை பிடிக்காதுடா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ எலிஃபென்ட்ஸ்லேயே பல வகைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து யானைகளை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் புக்கை படிங்க. இந்த புக்கை வந்து என் ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்களும் கண்டிப்பாக படிங்க. வேர்ல்டு வைட் ஃபண்ட், வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், இவங்க வந்து 1961 தொடங்கப்பட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்க்கான ஒரு பாதுகாப்பு நிறுவனமாக இருக்காங்க. அதை தாண்டி வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது இவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. இவங்க சைட்லேருந்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த யானைகள் தினத்தன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், அடாப்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் ஏதாவது ஒரு சின்ன டொனேஷன் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி இட் இஸ் பாசிபிள். ஸோ 279 BC இப்போ 279 BC ஆர்ம்டு எலிஃபன்ட்ஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எலிஃபன்ட்ஸை வந்து பேட்டில் ஃபீல்டில் யூஸ் பண்ணி அதை வந்து இன்வேட்லாம் பண்ணும்போது எலிஃபன்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ஆர்மரிலாம் கொடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே இவால்வ் ஆகி ஆகி ஆகி விதவிதமான எலிஃபன்ட்ஸ்லாம் வந்து 1885 தான் ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட்டை சர்க்கஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆன மாதிரி இந்த ஜம்போ சர்க்கஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அப்போ தான் வந்திருக்கு. ஸோ எலிஃபென்ட்ஸ் பற்றி இன்னும் நம்ம சில விஷயங்கள்லாம் பேசலாம். சரியா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பாட்டு கேட்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ் பாட்டு கேட்போம். இதே முரளி இந்த படம் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஃபீல் குட் படம். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் வார்மாக ஃபீல் பண்ணுங்கள். அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும்
2: there is no place like home there's no home like that
1: master சூட ஒரு பாட்டு
3: coming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
4: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

பெரும் மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, மகுடம் திரைப்படத்தை விஷால் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு, சரியா தவறா? 0502528940 வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கான கபில் பாஸ் நீங்க வின் பண்ணலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: ஓகே, மலேஹா ஸ்ட்ரீட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, E311லையும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு மதீனா மாலுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது எங்கே தெரியுமா கரெக்டாக சொல்லணும்னா, கிசைஸ்ல முகேஷ்னா 4ல இந்த ஏரியாஸில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஒரு கிராஷ் ஆகிருக்கலாம். கிசைஸ் இண்டஸ்ட்ரியல்லையும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு டுவர்ட்ஸ் D97. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி இல்லை. ரஷீதியா பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன் D62. அண்ட் துபாய்க்குள்ள சில இடங்கள்ல அவ்வளவுதாங்க, வேற எங்கேயும் இல்லைங்க. குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு எலிஃபண்ட் டே அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம்ல. இந்த வேர்ல்டு எலிஃபண்ட் டே முன்னிட்டு எங்கே டொனேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிஃபண்ட் சொசைட்டியில் டொனேட் பண்ணலாம், எலிஃபண்ட் ரீஇன்ட்ரடக்ஷன் ஃபவுண்டேஷனில் வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது மூலமாக அது வந்து கண்டிப்பாக எலிஃபண்ட்ஸை போய் சேரும். ஆல்சோ எலிஃபண்ட்டோட டஸ்க் இருக்குல்ல, டஸ்க் தான் வந்து அவங்களோட டீட்டாமா. ஓஹோ, இது 2 வயசுலேயே வளர்ந்துருமாமா. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150 கிலோ ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும் எலிஃபண்ட்ஸ் ஆரோக்கியமாக வாழறதுக்கு. யோசிச்சு பாருங்கள், 150 kgs ஆஃப் ஃபுட், 2 மனுஷங்க வெயிட் ஆல்மோஸ்ட் இல்லையா. ஏஷியன் எலிஃபண்ட்ஸ் தான் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் வகையாக 40,000 குறைவாக தான் இந்த எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர த்ரெட்டன்ட் எலிஃபண்ட்ஸாக இருக்கக்கூடியது ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸ் தான். ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸ் தான் உள்ளதிலே ரொம்ப ஃபேமஸும் கூட, காதலம் பெருசாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1000 எலிஃபண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே போச்சுன்னு தான் தெரில, கண்டிப்பாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும், எங்கே மிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த எலிஃபண்ட்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம வந்து எலிஃபண்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி போட்டதோடு சேர்த்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனையும் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரேன். 1 மணிக்கு மேல் நம்ம சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
2: there is no place like home, there's no home like that.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் 60 கோடி நில மோசடி வழக்கில் துணை ஆட்சியர் அன்பழகன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் நில மோசடி வழக்கில் ஏற்கனவே 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் கைது செய்யப்பட்ட துணை ஆட்சியர் அன்பழகனை இடைநீக்கம் செய்து வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக 2026-27 நிதியாண்டுக்காக 828 கோடி ரூபாய் நிதி ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 702 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சேர்த்து 2026-27 ஆண்டுக்கு மொத்தம் 828.36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனை விடுவிக்க அதற்கான நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: டாடா தலைவர் சந்திரசேகரன் ராஜினாமாவை தொடர்ந்து டாடாவின் பெரும்பாலான பங்குகள் சரிந்தன. சந்திரசேகரன் ராஜினாமாவை தொடர்ந்து TCS பங்குகள் 4% வரை வீழ்ச்சியடைந்தன. டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளார். 2017 முதல் அவர் டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் பதினெட்டில் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவர் ராஜினாமா செய்தார். சந்திரசேகரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்க தொடர்ந்தும் எதிர்ப்பு எழுந்து வந்ததாக கூறப்படுகின்றது. டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசு 2027 முதல் 2031 ஆண்டு வரை சுமார் 42,000 மில்லியனை தொழிற்கல்வியில் தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான டாக்டர் ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். இதில் 4,000 மில்லியன் தொழில் பயிற்சி அதிகார சபையான VTA-வை வலுப்படுத்த ஒதுக்கப்படும். ஒவ்வொரு மாகாணத்திலும் VTA-வை சிறப்பு மையமாக மாற்றுவதே இந்த முதலீட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் மேலும் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: தினமும் சுமார் 600,000 சைபர் தாக்குதல்களை தடுப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 25,000 தாக்குதல்கள், அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் 416 தாக்குதல்கள் என்ற அளவுக்கு சமமாகும். நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை இலக்கு வைக்கும் சைபர் தாக்குதல்கள் தொடர்ந்தும் நவீனமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் பல்வேறு வகைகளில் இருப்பதாகவும் அவற்றை மேலும் சிக்கலானதாகவும் கண்டறிவதற்கு கடினமானதாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதிகளவில் பயன்படுத்தப்படுவதாக அமீரக சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் டாக்டர் முகமது அல் குவாய்தி தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: செங்கடலில் வணிக கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 3 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் 1 காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தெரிவித்தார். போபல் மந்த் நீரிணையில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொத்தம் 6 கொல்லப்பட்டதாகவும் 10 காயமடைந்ததாகவும் ஏமன் கடலோர காவற்படை தெரிவித்திருந்தது. உயிரிழந்தவர்களில் 4 கப்பல் பணியாளர்கள் என்றும் 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் 1 இந்தோனேஷியர் என்றும் மேலும் 2 ஏமன் மீட்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கனேடியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆர்த்தர் ஃபில்ஸை வழுத்தி அரையிறுதிக்கு முன்னேறிய ரஃபேல் ஜோதார் ஆடவர் டென்னிஸ் வரலாற்றில் மிக வேகமாக உலகின் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்த வீரர் என்ற சாதனையை முறியடிக்கும் நிலையில் உள்ளார். 19 ஸ்பெயின் வீரர் ஜோதார் ஃபில்ஸை 7-6, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் அவர் தரவரிசையில் குறைந்தபட்சம் 11 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் பிராண்டன் நகாஷிமாவை எதிர்கொள்ளும் ஜோதார் அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகின் முதல் 10 வீரர்களுக்குள் இடம் பிடிப்பார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Dunya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்.

0: ஓகே, எத்தியா ட்ரெயில என்னென்னலாம் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்க இன்னும் டிராவல் பண்ணல அப்படின்னா இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: கம்ஃபர்ட் அண்ட் ப்ரீமியம் கிளாஸஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கியூரேட்டட் மெனு வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக் ஆப்ஷன்ஸ்னு பல்வேறு மெனு ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ட்ரீயான காஃப் ட்ரீலேருந்து இருக்கக்கூடிய காஃப் ஜூஸ் ஷாட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் அரபிக் காஃபி கிடைக்கும், ஃப்ரெஷ் ஜூஸஸ் கிடைக்கும், காஃபீஸ் அண்ட் ப்ரீமியம் டீஸ் கிடைக்கும், அண்ட் மச்பூஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து லிட்ரலி எமராத்தி டிஷஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களே ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப கியூரேட் பண்ணி லிட்ரலி ஒன்னொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால, அப்பார்ட் ஃப்ரம் த ஜேர்னி, இந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரை போட்டு படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஃப்ளைட்டில் ஒரு பக்கம் போனாலும் ஒரு பக்கம் அங்கே கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Okay, இப்போ வந்து கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கறத நாம பார்த்துட்டு வருவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை.
2: Gold rate
3: brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு வந்து 530.25 dirhams இருக்கு. 22 கேரட் தங்கம் 491 AED. 21 கேரட் தங்கம் 471 dirhams and 18 கேரட் தங்கம் 403.5.
1: இன்று தங்கத்தின் விலை.
2: Gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார். படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
6: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
6: ஓணம் போடவையா?
5: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க. Group of companies.

0: ஹாக்கி வேர்ல்டு கப் வருது, ஹாக்கி வேர்ல்டு கப். ஸோ இது வரைக்கும் ஹாக்கி வேர்ல்டு கப்பை அதிகமாக ஜெயிச்ச டீம்ஸ் எது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் பெண்களுக்கான ஹாக்கி வேர்ல்டு கப்பில் ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நெதர்லாண்ட்ஸ் டீம். நெதர்லாண்ட்ஸ் ஹாக்கி டீம் ரொம்ப நல்லா விளையாடுவாங்கிறது நமக்கே தெரியும். 9 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க விமென்ஸ் ஃபீல்டு ஹாக்கியில். 2nd பிளேஸில் 3 டீம், வெஸ்ட் ஜெர்மனி 2 டைட்டில், ஆஸ்திரேலியா 2 டைட்டில், அர்ஜென்டினா 2 டைட்டில். ஆகஸ்ட் 15 29 வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பெல்ஜியமில் எஃப்ஐஹெச் விமென்ஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் நடக்கவிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் வந்து பெல்ஜியம் அண்ட் நெதர்லாண்ட்ஸில் ஆகஸ்ட் 15-30 நடக்கவிருக்கு. இதில் உள்ளதிலேயே அதிகமாக டைட்டில் அடித்தது யார் தெரியுமா? 4 டைட்டில் பாகிஸ்தான், 2nd இடத்துல நெதர்லாண்ட்ஸ், 3 ஆஸ்திரேலியா, 3 ஜெர்மனி, 3. அப்படியே 2nd இடத்துல 3 பேருங்கிறதால 5th இடத்துல இந்தியா 1 1975 அண்ட் பெல்ஜியம் 1 2018. ஸோ இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஹாக்கி இஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். இந்தியாவில் வந்து ஹாக்கி அப்படின்னாலே ஒடிசா தான், ஒடிசாவில் தான் நிறைய மேட்ச்லாம் வந்து நடந்துட்டுருக்கோம். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்மோரில் கூட ஒரு ஸ்டேடியம் இருக்குது, ஹாக்கி ஸ்டேடியம், நான் பார்த்துருக்கேன், அது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வேர்ல்டு கப்பை நீங்கள் பார்த்து ரசிங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹாக்கி பார்த்ததில்லை அப்படின்னா இது ஒரு சான்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வேணால் பார்த்து பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செமையாக போகும். டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். முன்னாடி 35-70 ஆயிடுச்சு. சக்தி இந்தியா படம் வந்ததுக்கப்புறமா இந்தியாவில் ஹாக்கி வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. பட் இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 4 quarters 15 ஈச்சாக வந்து மாற்றிட்டாங்க ஹாக்கியை. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் சென்ஸ், சூர்யா, மமிதா பைஜு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. August 14 ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை. யுஏயில் ஃபார்ஸ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வேணும்னா தொடர்ந்து நீங்கள் 89.4 தமிழ் எஃப்எம் தான் கேட்கணும்.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
2: there is no place like home. There's no home like that.
3: Nekana 91 pode
4: edhu
1: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா, ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056 364 3646.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Chillax song of the hour.
6: Brought to you by Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஐயா வாங்க, அம்மா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். இந்த மசாலா கஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு மணியை தாண்டி 47 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு அமீரகத்தில் இப்போ டைம். ஸோ ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடை வந்து நீங்கள் உணர்றத நிறுத்திடுவீங்க. கொஞ்சம் சில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும் நம்புவோம். வணக்கம், இறங்கிந்து பேசுறீங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: காலையில உங்க பேச்ச கேட்டேன், நீங்க தானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு.
0: என்னாச்சு?
1: த்ரோட் பெயின் உங்களுக்கு
0: இல்லையே? த்ரோட் நல்லா தானே இருக்கு?
1: இல்ல, காலைல கொஞ்சம் நிதானமா பேசுறீங்க. நம்ம மது மாதிரி இல்லையே, நான் காலைல யோசிச்சிருந்தாங்க.
0: அப்படியா?
1: ஆனா இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்துட்டீங்க.
0: ஓகே ஓகே, சாப்பிடல அதான். பசிக்கும் போது தெரியுது அதோட அருமை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இளையராஜா சாங் நல்லா போட்டு, நீங்களே போட்டு.
0: ஓகே, போட்டுரும்.
1: ஓகே,
0: டன், ஷோர்.
1: ஓகே,
0: தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் கிரி. ஸோ சிவா, சாரி கிரின்னு சொல்லிட்டேன். ஓகே, அதான் பாருங்க, சாப்பிடல தான் மறுபடியும். தேங்க்யூ மிஸ்டர் சிவா. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: ஹலோ மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு போறோம்?
0: ஆல் குட், ஆல் குட். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: ரிஸ்வான்.
0: புரியல?
2: ரிஸ்வான்.
0: ரிஸ்வான், ஓகே. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ரிஸ்வான்?
2: நான் சார்ஜால இருந்து.
0: சார்ஜா? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு மேல ஏறி சாங்ல நல்ல சாங் போடுங்க.
0: போட்றவா?
2: கண்டிப்பா.
0: சரிங்க, ஓகேங்க, டன்.
2: Thank you
0: மிஸ்டர் ஸ்வான். ரெண்டு பேரும் பேக் டு பேக் இளையராஜா பாட்டு நல்ல பாட்டாக கேட்டிருக்காங்க. நானே ஒரு நல்ல இளையராஜா பாட்டை எடுத்து போட்டு விட்டுறேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீரால் எந்த ஒரு பாட்டு போடுவோம். வீரால் நிறைய பாட்டு நல்லா இருக்கும், நிறைய பாட்டு இருக்கு. அதாவது நம்ம இளையராஜா பாட்டு அப்படின்னு தேடினா தலையெல்லாம் சுற்றிடும், அந்தளவுக்கு நிறைய நல்ல பாட்டு பண்ணி விட்டு போயிருக்கிறார் மனுஷன். சரி, ஒவ்வொரு பாட்டை அப்படியே கேட்போம். நான் அப்படி இங்கேருந்து கிளம்புறேன். மறுபடியும் இதோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். சரியா? பாபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மசாலா கேஃபே brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home. There's

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ழகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.
2: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை பறித்துவிடும். மாநில சுயாட்சி, ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை ஆகிய நம் இந்திய அரசியலமைப்பின் உயரிய நோக்கங்களை குழித்தோண்டி புதைத்துவிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். இது தொடர்பில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவை உறுப்பினர்களின் தற்போதுள்ள எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைக்க வேண்டும். இந்த தொகுதிகளின் அடிப்படையிலேயே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள அரசின் தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் வரவேற்கின்றேன், ஆதரிக்கின்றேன் என்று கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் FCRA மசோதாவை 31 உறுப்பினர்களை கொண்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்புவதற்கான தீர்மானத்தை மக்களவை நிறைவேற்றியது. எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரும் நிலையிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இந்திய தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும் நன்கொடைகளை வரன்முறைப்படுத்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டியது. ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் FCRA மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தற்போது ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அந்த சங்கத்துக்கு வழங்கப்பட்ட கலந்துரையாடலுக்கு அமையவாகவே அவர்கள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சிகளின் பல அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச சட்ட அமைப்புகளிடம் இருந்து எழுந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மேல் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்குரிய அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. தனது வாகனத்தின் இலக்கத்தகடு எண்களை சேற்றை பயன்படுத்தி மறைக்க முயன்ற லாரி ஓட்டுநரை ஷார்ஜா காவல்துறை கைது செய்துள்ளது. அதிகாரிகள் தெரிவித்ததற்கமைய கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் லாரியை ஓட்டிச் செல்லும் நோக்கில் ஓட்டுநர் வாகனத்தின் உரிமத்தகடு எண்ணை மறைக்க முயன்றுள்ளார். இதன் மூலம் போக்குவரத்து விதிமுறைகளை அவர் மீறியுள்ளதாக ஷார்ஜா காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நாடு முழுவதும் காட்டுத்தீ பரவி வருகின்றது. 1,07,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்துள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தீயை அணைக்க உதவும் வகையில் அதிகாரிகள் மேக விதைப்பு செய்யும் விமானங்களை பயன்படுத்தியுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட சில மாகாணங்களில் பள்ளிகள் தொடர்ந்தும் 3
2: மூடப்பட்டுள்ளன.
3: ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அயர்லாந்து முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஆப்கான் அணி சற்று முன்னர் வரை 3 ஒரு விக்கெட் இழப்பிற்க 21 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இப்ராஹிம் சத்ரான் மற்றும் செதிக்குல்லா அத்தால் ஆகியோர் அந்த அணி சார்பில் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
5: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
2: Star of the month.
6: இஸ் டிஎஸ்பி.

0: வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது, சமீபத்தில் முத்துள்ளாயிரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் பற்றி நான் வந்து என்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து பதிவிட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து முத்துள்ளாயிரமா, முத்துள்ளாயிரம் என்று ஒரு இலக்கியம் இருந்ததே மறந்து போச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனவே முத்துள்ளாயிரம் பற்றி இன்னைக்கு நாம பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆமா, முத்துள்ளாயிரம் பற்றி நான் என்ன பேசி இருந்தேன் அப்படின்னா, முத்துள்ளாயிரம் பாட இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை அடிப்படையாக வைத்து வைரமுத்து ஒரு பாட்டில் வந்து சில வரிகளை வந்து எழுதியிருப்பார். அதாவது, தலைவியினுடைய கூந்தலை போய் சேர்றதுக்காக இந்த பூ வந்து என்ன தவம் பண்ணினதோ அப்படிங்கிற மாதிரியாக, நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய், ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ ஒரு பூ வந்து ஒற்றை காலில் நின்றது தலைவியின் கூந்தலை போய் சேர்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இதே ஒரு பொருளில் வரக்கூடிய ஒரு பாட்டு முத்துள்ளாயிரம் வருது. சேர மன்னனினுடைய மார்பை போய் சேர்றதுக்காக குவளை மலர், அதாவது நீலோட்பலம் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் இலங்கையினுடைய தேசிய மலராயிருக்கு. இந்த ஒரு மலர் சேரனின் மார்பை போய் அலங்கரிக்கிறதுக்காக ஒற்றை காலில் தவம் புரிஞ்சது அப்படின்னு புலவர் வந்து எழுதியிருப்பாரு. இது இயற்கையில ஒரு மலர் வந்து தண்ணியில், அதுவும் குறிப்பா குவளை மலர், சரியா, அந்த மாதிரி மலர்கள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள வந்து இப்படி இப்படி நிற்கும் ஒரு மாதிரி, சரியா, அது வந்து சாதாரணமா இயற்கையில நடக்கும் கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய கருத்தை அதுல ஏற்றி வைத்து புலவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப அப்படியாக வந்து ஒரு பாட்டு இந்த ஒரு கருத்தை அப்படியே எடுத்து வைரமுத்து அவர்கள் அவருக்கேற்ற மாதிரி மாற்றி தலைவியின் கூந்தலை போய் சேர்றதுக்காக இந்த பூ என்ன தவம் பண்ணினது அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ரொம்ப ஒரு அழகான பாட்டும் கூட. அதுல இன்னும் இன்னும் எத்தனையோ அணிகள் பற்றி அந்த பாட்டுல வந்திருக்கு. அது இருக்கட்டும், முத்துள்ளாயிரத்துலதான் இந்த ஒரு பாடல் வந்து வந்திருந்தது. முத்துள்ளாயிரத்துல இன்னும் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பற்றி அப்படியே அங்கங்க அப்படி தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன், சரியா. தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்து மொழி படத்துல இருந்து காற்றின் மொழி பாட்டு வருது. அதுக்கப்புறமா நீ தொலைந்தாயோ அப்படிங்கிற பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
3: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
14: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
15: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

கரு நீளம் கடிக்கயத்து வைகலும் நீர்நிலை நின்ற தவங்கொலு மார்பணைய வண்டிருக்கும் நக்கனார் வாமான் வழுதியை கொண்டிருக்க பெற்ற குணம். இதுதான் அந்த பாட்டு. இதுல இந்த கார்கரு நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த மலரினுடைய தன்மையா இருக்கு. எனவே அது வந்து நீலோற்பல மலரை தான் சொல்றாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். சேர மன்னர்னு சொல்லியிருதுன்னு இல்லை, அது வந்து பாண்டிய மன்னர், சரியா? எனவே பாண்டிய மன்னன் மேல காதலுற்ற பெண்ணுரித்திக்கு அவனுடைய மார்பை தழுவனும் அப்படிங்கிற ஒரே ஆசை. ஆனா அது கிட்டக்கூடிய ஒரு காரியமா? ஆனா நீலோற்பல மாலைக்கு அந்த ஒரு வரம் கிட்டிவிட்டது. சரி, இப்போ அதற்கான காரணம் என்னன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலை அந்த புலவர் வந்து எழுதியிருக்காரு. எனவே கிடைத்ததற்கு அரிய காரியத்தை அடைகிறதுக்காகத்தான் உலகத்துல வந்து தவம் செய்வாங்க. எனவே பாண்டியனுடைய மார்பை சேர்றது அப்படிங்கிறது கிடைத்ததற்கரிய ஒரு தவம் வரம். அது அப்படி ஒரு பேரு கிடைக்கிறதுக்காக இந்த மலர் என்ன தவம் செய்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. அதே ஒரு பொருள், அதே விஷயத்த, அதே கருத்தை வைரமுத்து அவர்கள் வெள்ளி மலரை பாடல் ஆரம்பத்துல வந்து வச்சிருப்பாங்க. முத்துள்ளாயிரத்துல தான் இந்த ஒரு பாட்டு வருது. முத்துள்ளாயிரம் என்ற இலக்கியத்துல வரக்கூடிய முதல் பாடலை பார்த்தோம் அப்படின்னா, சேர மன்னன் வந்து பவனி போறதுக்காக அரண்மனை வாசல்ல இருந்து புறப்படுறாரு. அப்போ அவர் தேர்ல ஏறி மேள தாளத்தோடு பவனி வர போறாரு. இப்ப இதை தெரிந்து கொண்ட பெற்றோர் தாய்மார்களுக்கு வந்து எந்த ஒரு கவலை இருக்கும்னா, இந்த பெற்ற பிள்ளைகள் மகளிர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தா கண்டிப்பா சேர மன்னன் மீது காதல் வயப்பட்டுருவாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு கதவை மூடி மூடி வைக்கிறாங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வந்து சேர மன்னனை வந்து பாக்குறாங்க. இதுதான் முதல் பாடலா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேய திரிந்த குடுமியவை ஆய்மலர் வண் கண்டுலா அம் கண்ணி வயமாந்தீர் கோதையை கண்டுலா அம் வீதி கதவு அப்படிங்கிற ஒரு பாட்டு. நான் சொன்ன அந்த பொருள்ல தான் அந்த பாட்டு வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படியே அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கு, அங்கங்கே அப்படி கொஞ்சம் தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நிகழ்ச்சி எப்படி இருக்கு, இதை பற்றி தொடர்ந்து பேசலாமா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நான் பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கொள்ள வேணாமா? எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 800-8940 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பெடுத்தும் பேசலாம். அடுத்து லப்பர் பந்து படத்துல இருந்து ஆசை உறவை பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு புது பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

என்னதான் முயற்சி செய்து பாண்டிய மன்னன் பவனி வர்றதை வந்து பார்க்க விடாம பண்ண முயற்சித்தாலும் செய்ய அந்த பெண் வந்து பார்க்காம இருப்பாளா? அவ வந்து கதவை திறந்து கொண்டு பாண்டிய மன்னனை பார்த்துடுறான். அதுக்கப்புறமா தாய் அதை பார்த்துட்டு அவளை இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணின் மனது இருக்கு இல்லையா, பாண்டிய மன்னனின் பவனியோடு அப்படியே போகுது, அவரோடையே போகுது, அவருடைய அரண்மனை வரைக்கும் போகுது, அவரோடையே இருக்கு. இப்படி மற்றொரு பாட்டு வருது. கோல் திங்கு சூழ் கூடல் கோமானை கூட என் வீட்டு அங்கு சென்ற என் நெஞ்சறியாள் கூட்டி குறும்புகூள் பரப்பித்த வீட்டுவன் போல் அன்னை வெறுங்கூடு காவல் கொண்டாள் அப்படிங்கிற பாட்டு அதை தான் சொல்லுது. அருமையா இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த ராமர் வந்து பவனி வர்ற ஒரு காட்சியை கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக வந்து விவரிச்சிருப்பாரு. இப்படி கம்பர் ராமர் வந்து வெளியில் வரும்போது பவனி வரும்போது அதை பார்க்குற பெண்கள் வந்து என்னென்னலாம் பேசிக்கொள்கிறாங்க, என்ன நினைச்சு கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாரு. இதே மாதிரி இந்த முத்தொள்ளாயிரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்களுடைய பெருமை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு பாண்டிய மன்னனினுடைய தோல்ல போய் சேர்றதுக்காக ஒரு பூ என்ன தவம் புரிஞ்சது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சேர மன்னனினுடைய இந்த பவனி பற்றி பேசியிருப்பாங்க. இப்படி மூவேந்தர்கள் பற்றி பாடப்பட்ட பாடல்கள், அதுல கிடைக்கக்கூடிய பாடல்களை கொண்டு இந்த ஒரு தொகுப்பை வந்து செஞ்சிருக்காங்க, முத்துள்ளாயிரம் என்ற தொகுப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து சம்திங் சம்திங் படத்துல இருந்து ஆகாயம் இத்தனை நாள் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல ராசிதான் கை ராசிதான் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இதில் அகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே டீடைல்ஸ் கால்
6: 0564154242. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

0: உச்ச கோடை காலத்தினுடைய இறுதி கட்டத்துக்குள்ள நாம இன்னைக்கு முதல் நுழைஞ்சிருக்கோம். அப்போ வெயில் வந்து இந்த கோடை கால கடும் வெப்பம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து அப்படியே குறைய தொடங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா August 24 அப்போல இருந்து நாம அடுத்த சம்மருக்கான அந்த டிரான்சிஷனை நோக்கி பயணிக்க தொடங்கிடுவோம். அப்போ இந்த வெயில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தான். சரியா, சரி, இப்போ மரசு தொட்ட மெட்டில பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம், யாரு?
1: வணக்கம் மேடம், நான் ஆலித் பேசுறேன்.
0: ஆலித், என்ன பாட்டு வேணும் ஆலித்?
1: எனக்கு உன்னை நினைத்துல இருந்து யார் இந்த தேவதை கூட.
0: உன்னை நினைத்து. சரி ஆலித், உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம், சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது ராக் வித் ராஜா. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: வெறும் எல்லைகளை பிரிப்பு அல்ல, மக்களின் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: கர்நாடக மாநிலங்களில் குட்கா தயாரிப்பு, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குட்கா மட்டுமின்றி புகையிலை அல்லது நிக்கோட்டின் சேர்க்கப்பட்டுள்ள பிற பொருட்களுக்கும் தடை பொருந்தும். குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். அவர் திணைக்களத்தில் இன்று முற்பகல் 10 மணியளவில் முன்னிலையாகினார். 2 மணித்தியாலங்களுக்கும் அதிக காலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் யோஷித்த ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தவணை முறையில் மொபைல் போன்களை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மோசடி விளம்பரங்கள் குறித்து அமீரக உள்துறை அமைச்சகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இதுபோன்ற மோசடி விளம்பரங்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் வங்கிக் கணக்கு தகவல்கள் மற்றும் பணத்தை திருடக்கூடும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் முன் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்றும், பொருட்களை வாங்குவதற்கு முன் விளம்பரமும் விற்பனையாளரும் உண்மையானவர்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் பிராந்திய பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் பிற முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதல்களுக்கு முடிவு காணும் முயற்சிகளில் மத்தியஸ்தம் செய்து வரும் நிலையில் உள்துறை அமைச்சர் ஈரானின் இருதரப்பு உறவுகள், பாதுகாப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். மேலும் பிராந்திய நாடுகளுக்கிடையேயான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு மற்றும் தற்போதைய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் விவாதித்து வருவதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சுற்றுலா இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்தில் இருந்து இன்னும் குணமடையாத காரணத்தினால் விக்கெட் காப்பாளர் குசல் மெண்டிஸ் இந்த குழாமில் பெயரிடப்படவில்லை. இதன் காரணமாக தனஞ்சய டி சில்வா தலைமையில் பெயரிடப்பட்டுள்ள இந்த குழாமிற்கு விக்கெட் காப்பாளர் நிரோஷன் திக்வெல்ல அழைக்கப்பட்டுள்ளார்.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளில் இன்றும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஓதாய்து பகுதியில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைபாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
2: Stay tuned.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி. சார் சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
4: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
2: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
3: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
5: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
2: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
6: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
9: ALD Properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: This hour of rock with raja is brought

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: நம்மால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
3: FOI Events LLC Dubai, supported by Consulate General of India, Dubai. August 16th, 8 a.m. to 1 p.m. DHA headquarters, Al Jeddah, Dubai-ல blood donation camp organize பண்றாங்க.
2: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration, visit foievents.com/registration or contact 0529622187 or 0563873299.
3: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
4: We'll be back after a short commercial break.
5: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
6: அப்போ இது எப்படி இருக்கு?
5: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
6: நான் வாங்கல, அண்ணத்தங்கமோட ஓணம் gift இது.
5: அண்ணத்தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணத்தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: அண்ணத்தங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Alta Vasool Group of Companies.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் கம்யூனிட்டி உள்ள ஒளி மொழியை பார்த்துட்டு
11: இருக்கேன். ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே.
9: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
13: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
14: ராக் வித் ராஜா.

0: que se mudó de tener.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 டுபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பெர்சீடு விண்கல் மழை நாளை உச்சத்தை அடைய உள்ள நிலையில் மக்கள் அடிக்கடி செல்லும் ஓர் இடம் குறித்து துபாய் வானியல் குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள அல்காதின் பாலைவனம் தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்று துபாய் வானியல் குழு தெரிவித்துள்ளது. அந்த பகுதியின் பெரும்பாலான நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானவை என்பதால் பொதுமக்கள் அங்கு செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட விண்கல் காணும் நிகழ்வுகளை நடத்துவோருக்கு மாத்திரம் விதிவிலக்காக அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் 1999 ஆண்டுக்கு பிறகு நடைபெறும் மிக முக்கியமான சூரிய கிரகணத்தை மக்கள் பார்க்க தயாராகி வருகின்றனர். பிரிட்டனின் பெரும்பாலான பகுதிகளில் சூரியனின் 90% அதிகமான பகுதியை நிலவு மறைக்க உள்ளது. அதே நேரத்தில் ஐஸ்லாந்து மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் அரிய முழு சூரிய கிரகணத்தை காண முடியும். கிரகணத்தை காண்பதற்கான கண்ணாடிகள் அசுர வேகத்தில் விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: அதிமுக உறுப்பினர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்க கூடாது என்று அதிமுக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சுய விருப்பத்தின் பேரில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்களா என விசாரிக்காமல் சபாநாயகர் அதனை ஏற்றிருக்க கூடாது என்று அதிமுக தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பான வழக்கில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டது. விசாரணை நடத்தாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்க கூடாது என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சட்டமன்ற செயலாளர் பதில் மனுவில் சபாநாயகர் விசாரணை நடத்தினாரா என்பது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று அதிமுக தெரிவித்துள்ளது. ராஜினாமா செய்தவர்கள் தாபிகாவில் இணைய உள்ள தகவல் சபாநாயகருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும் என்றும் அதிமுக தரப்பு தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்ற சபாநாயகரின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு August 17 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: அசாம் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க மேற்கு வங்காளம் முன்வந்துள்ளது. அசாமில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவில் சிக்கி 100 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாமுக்கு மேற்கு வங்க அரசு 10 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. இதற்கான அறிவிப்பை மேற்கு வங்க முதல்வர் சுபேந்து அதிகாரி வெளியிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25 தேதி மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேகநபர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 30 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய ரஹமனுல்லா குர்பாஸ் 12 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். இப்ராஹிம் சத்ரான் 87 ஓட்டங்களுடனும் சிதிக்குல்லா அத்தால் 75 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 Star of the month
4: Hello everybody, this is DSP

0: டிஎஸ்பி நீங்க தானே அது பின்னாடி
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

0: பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு த ஈவினிங் கலர். ஓகே, கரெக்டாக 24 மணி நேரம். 24 மணி நேரமா? நம்ம 8 இல்லை 24 மணி நேரம் வர. ஆமாம், கரெக்டாக 20 மணி நேரம் கழிச்சு தூங்கி எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஜிம்மு கிம்மெல்லாம் போயிட்டு கண்டென்ட்டு கிண்டென்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்காக கரெக்டாக 4 மணிக்கு உள்ளே வந்து 4:45 மைக்கு முன்னாடி உட்காந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். அடா அடா அடா அடா அடாடா, இன்னைக்கு என்ன ஒரு நல்ல நாள் தெரியுமா? இன்னைக்கு 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், அமாவாசை நாள். அதனால் நான்வெஜ் சாப்பிடாதடா தம்பி அப்படின்னு எங்கள் அம்மா காலையில் நான் சிக்கன் சாப்பிட்ருக்கும் போதே சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக என்னால் முடியல. எங்கள் அம்மா வந்து காலையில் ஃபோன் அடிச்சுட்டு, இன்றைக்கி அமாவாசை, ஆ புரியுதா, கேட்குதா அப்படின்னு. ஆ கேட்குதுமா. இல்லை, இன்றைக்கி அமாவாசை, அதனால் வந்து சிக்கன்லாம் எதுவுமே தொடக்கூடாது இன்றைக்கி, புரியுதா, இன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னாங்க. ஆ சரிம்மா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து 2 சிக்கன் பீஸ் உள்ளே போயிட்டுருக்கேன் எனக்கு. இந்த சோக பீஸும் எனக்காக இல்லை, எங்கள் அம்மாவுக்காகவும் என் வயிற்றுக்குள்ளே போனால் அந்த சிக்கனுக்காகவும் தான். சரி ஓகே, எனவே இன்னைக்கு யாராவது இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1/2 of the day is over, ப்ராப்ளி சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா இந்த ஊரில் சிக்கன் மட்டன் சாப்பிட்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆகிடுச்சு. டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா எங்கே போனாலுமே எப்படியாவது சிக்கன் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 7 டேஸுமே சிக்கன் சாப்பிடுவேன். 7 டேஸுமே வந்து 3 டைம்ஸுமே சிக்கன் சாப்பிடு. ஐயோ, கேட்குறவங்க யாராவது கண்டிக்குன்னு வச்சு எனக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடு போகுது. ஏன் சரி ஓகே, சொன்னதெல்லாம் மறந்துருங்க. ஆ மறந்துருங்க. இருந்தாலும் இன்றைக்கி அமாவாசை, அதனால் செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. ஆட்மிக் சென்டர் அபுதாபியில் நடக்குது. டிக்கெட்ஸ் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. ஜென்ரலாக காமிக் கான்ல வந்து என்ன நடக்கும்னா, அடுத்த புது படங்கள், ஹாலிவுட் படங்கள், அடுத்த புது படங்களுடைய அறிவிப்பு, அதுக்கப்புறம் காமிக் ரிலேட்டடான விஷயங்கள், அண்டு இப்போ பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், ஒரு சில பேர் யூடியூபர்ஸ், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்ஸ் இவங்கெலாம் வந்து வருவாங்க. இந்த மாதிரி பெரிய இவெண்ட் எல்லாமே அபுதாபியில் நடக்குது. ஸோ நமக்கு தூரம் அப்படின்னா கூட வர்த்து தான் இங்கெல்லாம் போகிறது. ஏன்னா இப்போ நான் இப்போ தான் டிக்கெட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் தான் வாங்கி வச்சேன். ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. 2 விஷயம். ஒன்று, காஸ்ப்ளே நிறைய பண்ணுவாங்க. இப்போ உங்கள் பசங்கள்லாம் யாராவது இருக்காங்க, சின்ன பசங்க யாராவது இருக்காங்க இங்கே, அவங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி இந்த காமிக் கேரக்டர்ஸ், சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, காஸ்ப்ளே அனிமே மாங்காலாம் ரொம்ப பிடிக்குன்னா கூட்டுப்போம். அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வருவாங்களா காஸ்ப்ளே ஆர்டிஸ்ட். நம்ம பசங்களே காஸ்ப்ளே, நானே ஸ்பைடர்மேன் மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு போகிறேன். அதுக்கு வந்து ட்ரெஸ்லாம் இப்போ தான் வாங்கி வச்சேன். அதனால் ஸோ அது ஒன்று நடக்குது, அது ஒன்று. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு தமிழ் கம்யூனிட்டி பெருசாக இந்த மாதிரியான இவெண்ட்லலாம் நான் பெருசாக எங்கேயுமே பார்க்குறதில்ல. நான் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போவேன், பேசுவேன். ரொம்ப ரேரான தமிழ் பசங்களை தான் என்னெல்லாம் இந்த மாதிரி இவெண்ட்லலாம் பார்க்க முடியுது. அது ஏன் எனக்கு தெரில. இன்னும் வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரலையா, இல்லை வந்து என் கண்ணுக்கு தெரிலையா, இல்லை இவனுங்களாம் தமிழ் தெரிஞ்சுட்டு என்கிட்ட பேச மாட்டானுங்களா. என்னால் எனக்கு ஒன்றும் தெரியல. நான் போன வாரம் ஒரு இவெண்ட் போயிட்டு, பெரிய இவெண்ட் அது, அதில் நிறைய வந்து பெரிய ரொம்ப நிறைய நேஷ்னாலிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் 2-3 பசங்களை போய் பார்த்தேன். ஆ ப்ரோ, நான் மதுரை ப்ரோ, நான் வந்து பட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் எவர் லிசன் டு தமிழ் மியூசிக் அப்படிங்கிறான். டே டே டே, வீட்டில் போய் உட்காந்து சன் மியூசிக்கும் ஆதித்யன் டிவி இருந்தாலும் நான் பார்க்க போகிறேன் நீ அப்படியே கேட்டேன். அந்த பையன்கிட்ட சிரிக்கிறான். ஆ மை மாம் யூஸ் டு வாட்ச் ப்ரோ, மை மாம் யூஸ் டு ஹியூர் லிசன் டு யுவர் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். அது இதுங்கிறான் என்கிட்ட. டே பா, டே தமிழ் பசங்களா, நீங்களாம் தமிழ் பாட்டு தமிழ் ரேடியோ கேட்கலனா வேறு யாரா கேட்பா.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இப்ப எல்லாரையும் அப்படி சொல்லல, ஒரு சில பேர் அப்படி நான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஆக்சுவலாக ரொம்ப கடுப்பான மேட்ரு ஒன்று நடந்தது அந்த இவெண்ட்லேயே. அது என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மக்கா மிஷை, அதுவும் மெர்சல்லிருந்து மேட்ச், அதுவும் வந்துகிட்ருக்கு. ரெண்டு பாட்டுமே வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கே நாங்கள் நம்புகிறோம், ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் பாட்டு கேளுங்க பாப்போம். நம்ம பிராவு, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் டடரடன்.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: Makan Mesin.
1: Take everything.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பார்ட்.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன்.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
7: JM brand AC da.
6: JM brand AC da.
8: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

ஓகே ஓகே. ஸோ வெற்றிகரமாக கிறிஸ்டியானோ மணமகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் மணப்பெண் ஜியார்ஜினா ராட்ரிக்ஸுக்கும் அழகாக திருமணம் நடந்தேறியுள்ளது. தே ஃபைனலி காட் மேரிட். ஆக்சுவலாக ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி இருக்கீங்க, என்ன மாதிரி பெருசாக அவங்கள பற்றியோ இல்லாட்டி கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்றேன் ஐயோ கிரிக்கெட்டுன்ற ஃபுட்பால் ஃபுட்பால் பற்றி பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இவர் யார் ரொனால்டோ பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், யாருனா தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா நியூஸ் கண்டில் போடும் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஹி ஹாஸ் த மோஸ்ட் ஃபாலோட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஷிப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ரொனால்டோ வந்து அவரோட குழந்தைங்களோட பசங்களோடலாம் இருப்பார், ஒய்ஃபோட இருப்பார். ஆனால் அவங்க வந்து அவங்க டேட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம், ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா எல்லா மேட்டரும் தெரியும், அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு மூவ் பண்ணது, அங்கே இருக்கிற கிளப்ஸ்க்காக ஆடுறது, அப்புறம் வருஷத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வென் யூ சி அ கப்புள் ஒரு ஒரு 30-30+ இருக்கிற ஒரு ஆணையோ இல்லை பொண்ணையோ ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது நம்மளாம் நினச்சிக்கிறோம் அவங்க கப்பலாக இருக்காங்க, நான் டேட் பண்ணிட்டுருக்காங்க, கல்யாணம் பண்ணி அவங்க பாட்டில் போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி குழந்தைங்களோட ஒரு பொண்ணும் பையனும் நிற்கிறாங்க அப்படின்னா அது பார்க்கும்போது ஃபேமிலியாக தான் நமக்கு தெரியுமே, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் தேர் தே ஃபைனலி காட் ஹிச்ட். ஸோ இதை பற்றின ஃபுல் ஸ்டோரி வந்து நம்ம இன்றைக்கி நைட்டு ஷோ வருமே 8 மணிக்கு, அந்த ஷோவில் பிரியா வந்து சொல்லுவாங்க சரியா, ஏன்னா பிரியா அதுக்கு உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார் இந்த ஜார்ஜினா அவங்க யார், அவங்களுக்கு வந்து எங்கே பிறந்து வளர்ந்தாங்க, அப்புறம் ரொனால்டோவும் ஜார்ஜினாவும் எப்போ மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் என்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்துச்சு நம்ம உட்காந்து. ஸோ நைட்டு 8 o'clock மேலே இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ஃபுல்லாக எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பிளேயோட உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் அபுதாபி கஸ்டம்ஸ் வந்து இப்போ ரெசிடென்ஸை வார்ன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நிறையா ஃப்ராடுலண்ட் மெசேஜஸ் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கான், ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் ஃபோன் அடித்து உங்களை முன்னாடியெலாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா ஆஃபிஷியல் கஸ்டம்ஸ் ஹோல்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் மெசேஜ் ஒன்று வருதான், அதாவது கஸ்டம்ஸ் டாரிஃப் கிளாசிஃபிகேஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரேண்டமாக ஒரு மெசேஜ் போதான். ரெசிடென்ஸ் வந்து 800-555 இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதாவது கஸ்டமில் உங்களுக்கு ஒரு டாரிஃப் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து போன வாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அப்படி வரும்போது ஒரு பேக் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதில் அதுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று கட்டணும், ஆனால் நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம், அந்த மெசேஜ் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அதுக்கு வந்து நீங்கள் டாரிஃப் ஒன்று கட்டணும், அது வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் பெரிய அமௌண்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்புவாங்க போல். ஜென்ரலாக யூஏஇயில் இருக்கீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஷார்ஜாவோ அபுதாபியோ துபாய் ஏர்போர்ட்டோ யூஸ் பண்ணி எங்கே வெளியில் போனாலும் உள்ளே வருவோம். துபாய்க்காரங்க துபாய், அபுதாபிக்காரங்க அபுதாபி, ஆனால் இது மூணு இடத்துக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் ஓகே அப்போ நம்ம லாஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது கட்டாமல் வந்துட்டோம் போல அப்படின்னு நீங்கள் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவ்வளோ நம்பும்படியாக பண்ணுறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க தானே, அதனால் இது வந்து பொய். ஸோ அதனால் இதை ஹூவர் அபுதாபி கஸ்டம்ஸை வந்து இம்பர்சனேட் பண்ணுறாங்களோ அந்த 800-555 ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவீங்களாம். அண்ட் அதில் ஏதாச்சும் லிங்க்கு வருது இல்லாட்டி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள், கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு சார் அந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க, அந்த மெசேஜ் அப்படி இக்னோர் பண்ணாமல் 800-555 ஃபோன் அடித்து நீங்கள் ஒருபடி சொல்லிடுவீங்களா. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தொல்லைகள் வருதுன்னு எனக்கு தெரில. சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படி யூட்டர்ன் அடித்து மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கே போனோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவையும் ஜார்ஜினாவையும் வாழ்த்தி பணக்காரன் படத்திலிருந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டு கொடுப்போம். நம்ம தம்பதிகள் சந்தோஷமாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், சந்தோஷமாக வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து செழிக்கட்டும், இன்னும் நிறைய குழந்தைகள் பிறக்கட்டும், இன்னும் நிறைய கோலை அவர் அடிக்கட்டும், இன்னும் நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸாக மாறட்டும். இந்த பாட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது சரியா. திஸ் இஸ் ப்ராவோ யாலஸ் 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கடக். யா பாட்டு வருது ரொனால்டோக்காவும் ஜார்ஜினாக்காவும்.

0: For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நம்மால ஒரு உயிரை காப்பாத்த முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jaddah Dubai ல blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration visit foievents.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணதங்கமோட ஓணம் gift இது.
1: அண்ணதங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணதங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அண்ணதங்கம் gold and diamonds, Karama Center Dubai, powered by Altava Sul Group of Companies.

0: கேக்க, இன்னைக்கு ஏதோ வந்து சந்திர சூரிய கிரகணம் போலையா இன்னைக்கு? ஆ, யாராவது கவனிச்சிங்களா அதை? இல்லையா? ஏன்னா ஆகஸ்ட்டு, ஓகே சரி, ஃபுல் மேட்டர் நான் சொல்கிறேன். சரியா, இந்த வருஷத்துடைய, ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் விசிபிள் ஃப்ரம் அர்த் அன்டில் 2027 ஆன்யுவல் சோலார் எக்லிப்ஸ். ஓகே ஃபைன், அதாவது இந்த வருஷத்தோட கடைசி சோலார் எக்லிப்ஸ் இதுதானா? ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானா? அப்புறம் ஆனுவலார் சோலார் எக்லிப்ஸ்னு இன்னொன்று ஒன்று இருக்குது. சரியா, அது வந்து February 6 ஆப்ரிக்கா சவுத் அமெரிக்கா சைட்லாம் தெரியுமா? ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி எப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த சோலார் எக்லிப்ஸ் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 10 செகண்டுக்கு அது அப்படி நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரானமி சென்டர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஒரு சில இந்த பார்ட்ஸ் ஆஃப் க்ரீன்லேண்ட், ஐஸ்லேண்ட், ஸ்பெயின், ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலி இந்த ஒரு சின்ன ஏரியா, போர்ச்சுகலில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட் பீரியடாக அந்த டார்க்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ஜென்ரலாக அதாவது இந்த சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்கும்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து மூன் அப்படியே டைரெக்டாக அப்படியே பாஸ் ஆகும். ஸோ மூன் வந்து இட் இல் பாஸ் டைரெக்ட்லி பிட்வீன் சன் அண்ட் அர்த். ஆமாம், ஸோ சூரியன் உங்கள் இடது கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வலது கையில் நம்ம பூமி இருக்குது, நடுவில் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி நடுவில் மூன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். நான் வந்து இது வந்து சந்திர கிரகணம்னு ஒன்று வரும், இது சோலார் எக்லிப்ஸ்னா ஆக்சுவலி சந்திர கிரகணம் தானே? இல்லையா, சந்திர இல்லை, சூரிய கிரகணம், சாரி லூனார் தான் வந்து சந்திர கிரகணம். என்னத்த சொல்ல, மாற்றி சொல்லி ஒரு மாதிரி குழம்பிடுது, இலையில் வைக்கிறதா இல்லை தலையில் வைக்கிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, எந்த டைம் கூட வரும் அப்படின்னா, அந்த நியூஸ் வந்து நேற்று வந்தது, நான் நேற்றுக்கே சொல்லணும் அப்படி நினச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான வேறு விஷயங்கள்லாம் சொன்னதுனால அப்படியே போயிடுச்சு. இப்போ க்ரீன்லேண்டில் வந்து சாயங்காலம் 4:30 தெரியுமா? ஓகே, நார்த்தர்ன் சிட்டி ஆஃப் பர்கோஸ் அங்கே கிட்டத்தட்ட 8:26-8:31 அப்படிங்கிறாங்க. இங்கே யூஏயில் அப்படா தெரியும் அப்படின்னா பெரிய நியூஸாக போட்டிருக்காங்க, நான் அதை வந்து படிச்சுட்டு சொல்கிறேன். ஐ திங்க் ப்ராப்ளம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. August 2 ஒரு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுப்பில்ல, அடுத்த இல்லை சாரி August 2 அடுத்த வருஷம் இந்த சதர்ன் ஸ்பெயின், நார்தர்ன் ஆஃப்ரிக்கா, அரேபியன் பெனின்சுலா அடுத்த வருஷம் வருதான். ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய கடைசி சோலார் எக்லிப்ஸ் வந்து இதுதான் அப்படின்றாங்க. ஸோ ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன டைமுக்கு வருது, இன்னும் முடிஞ்சு போச்சா இல்லை இனிமேல் தானா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ராப்ளி அப்படி வரமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தாகணும் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு 6:45-7 எப்படி இருட்ட ஆரம்பிச்சிடும், அப்போ நமக்கு தானாகவே இருட்டிடும் தானே, நமக்கு என்னத்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிய போகுது. ஓகே, எனிவேஸ், கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல இந்த அறகுறையான நியூஸை கேட்டு பிடிச்சிருக்கீங்க. வட்டிச்சோலை சின்ராசு படத்துலேருந்து பிடிக்காத ஒரு பாட்டு, ஆனால் வந்து சில பேருக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப அவுடேட்டடாக, என்னடா இப்போ என்னடா இப்போலாம் பாட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணும் சில நேரம். ஆனால் அந்த பாட்டு ஜாலியாக இருக்கும் கேட்கறதுக்கு, நல்லா இருக்கும். லிரிக்ஸ், ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் லிரிக்ஸ் இன் திஸ் சாங், பட் ஸ்டில் நீங்கள் கேளுங்க, கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கரெக்டாக 4:54 ஆகும்போது நம்ம இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும், இல்லை பாட்டு கேட்குற இடத்துக்கு. சரி படாருன்னு ஃபோன் அடிச்சு, இப்போலாம் உங்களுக்கே தெரியுது தம்பி டக்கு டக்குன்னு பாட்டை போடுப்பா, இங்கே நான் வந்து பாட்டு பாதிலே இல்லாட்டி கட் ஆகிடும் அப்படின்னு. இல்லை ஏன் சார் அப்படிதானே? ஆ வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? பிராவோ,
0: நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: என் பேர் சபரீஷ், நான் அபுதாபிலிருந்து பேசுறேன். பாட்டு வந்து இது நரச்ச நெற்றி முடியா, அந்த பாட்டு போடுங்க.
0: என்ன என்ன பாட்டு? நரச்ச நெத்தி முடியா, நரச்ச நரச்ச, அதுவா அது? இது என்ன படம் இது? இதோ ஒரு படமாச்சு,
1: ரிலீஸ் ஆகாத படம்,
0: துருவ நட்சத்திரம். என்ன பாட்டு மட்டும் 2-3 ரிலீஸ் ஆயிருக்கு.
1: இந்த இது இவர் படம்னா, ஆனா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டறாங்க.
0: ஐ நோ ஐ நோ, அது ஏன்னு தெரியல. இன்னும் ப்ராபபிலி சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு பாட்டு தேடிட்டு இருப்பேன் நான், கிடைச்சிருச்சு. ஆனா ரொம்ப சின்ன பாட்டு தான், பிரச்சனை இல்லை. உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: சபரீஷ். சபரீஷ், தேங்க்யூ சபரீஷ். ஜாலியா இருக்கு இந்த பாட்டு கேளுங்க. படமும் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகுன்றாங்க. உண்மை கடந்துருக்கு அவருக்கு, ஜிவிஎம்க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காரு. ஆனால் வந்து இந்த படம் என்றைக்கு வெளில வருதோ அன்றைக்கி நீங்கள்லாம் காலி, அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. சரி பார்ப்போம்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu Dimittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
3: வேட்டி கட்டி மாநிலங்களவை வந்த தம்மை பாஜக பெண் எம்பி சுஷ்மிதா தேவ் லுங்கிவாலா என்று அவதூறு செய்ததாக ஜான் பிரிட்டாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் இருக்கையை விட்டு தமக்கு பின்னால் அமர்ந்திருந்த அவர் தம்மை லுங்கிவாலா என்று அவதூறாக அழைத்ததாக மார்க்சிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் குறிப்பிட்டுள்ளார். வேட்டி அணிந்து அவைக்கு வந்தேன், மலையாளி, தென்னிந்தியன் என்பதில் பெருமைப்படுகின்றேன் என்று அவர் கூறினார். ஆடை கலாசாரம் பற்றிய பாஜக எம்பியின் சிந்தனையை இது தெளிவாக காட்டுவதாக ஜான் பிரிட்டாஸ் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழை அவமதித்த அமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். உலகுக்கு மானுடத்தையும் கருணையையும் போதித்த பேரன்பின் தாய் தமிழ், அந்த உயிர் மொழியினை அன்பை போதிக்கவில்லை என கூறி அமைச்சர் மரிய வில்சன் அவமதிப்பு செய்வதா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழை அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய பேச்சுக்கு அதே அவையில் மனம் வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது தமிழை தெளிவாக உச்சரிக்க தடுமாறியதையும், பார்த்து படிக்கும் போதே எண்களை பிழையாக கூறியதையும், மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சுட்டிக்காட்டி அதனை திருத்திக் கொள்ள கோரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த பதிலும் வெளிப்படுத்திய உடல் மொழியும் ஆணவத்தின் உச்சம் என்று சீமான் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும், அக்கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அச்சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியிடம் விரிவான விளக்கங்களை வழங்கியதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: மோசடி செய்பவர்கள் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று பணத்தை திருடுவதற்கான புதிய வழிகளை தொடர்ந்தும் உருவாக்கி வரும் நிலையில் போலியான குறுஞ்செய்திகள் குறித்து அபுதாபி சுங்கத்துறை அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். அதிகாரப்பூர்வ சுங்க தடுப்பு அறிவிப்பு என்ற தலைப்பில் பரவி வரும் போலியான செய்தி குறித்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த செய்தியை பெறுபவர்களை அதற்கு பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். அதிகாரிகளிடம் ஏதேனும் விசாரணை அல்லது உதவி தேவைப்பட்டால் குடியிருப்பாளர்கள் 800-555 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 83.21 டாலராகவும் பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 88.69 டாலராகவும் உள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமை இந்த ஆண்டு உலகளாவிய எண்ணெய் தேவைக்கான தனது கணிப்பை இன்று பெருமளவில் குறைத்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்ந்த எண்ணெய் விலைகள் வாங்குபவர்களின் தேவையையும் குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எண்ணெய் தேவை ஒரு நாளைக்கு 1.6 மில்லியன் பேரல்கள் குறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஓதாய்து பகுதியில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
1: விளையாட்டு செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான நான்காவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. போட்டியில் முதலில் தூடப்பட்டு ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 43.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 286 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் தார்விஷ் ரசூலி 8 ஓட்டங்களுடனும் அஸ்மதுல்லா ஒமர்சாய் 1 ஓட்டத்துடனும் களத்தில் உள்ளனர். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய செதிக்குல்லா அட்டால் 120 பந்துகளில் 143 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இப்ராஹிம் சதரான் 107 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: the evening karak.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி.

0: hours and spot booking benefits um irukku. For appointments call 056-415-4242. The best investment in earth is earth. Plots nale propchil dane.
1: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, or sometimes நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன gift. காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS Premium Veg Restaurant அவங்க மூணாவது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் ஆகஸ்ட் 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 5:23 இல்ல 5:20 வெல்கம் பேக் நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தவர எஃப்எம் சரச்சரச்சரச்சரம் சரி ஓகே இன்னைக்கு உள்ளுக்குள்ள வந்ததுமே வந்து ஜெசிகான்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு ஜெசிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட இந்த பாட்டை போட்டு காட்டினதுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. சத்தியமாகவே சொல்கிறேன், சத்தியமாக தான் நடந்தது ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் கட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில எனக்கு. சரி ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக ஐ வாஸ் கோயிங் டு டாக் அபவுட் ஒரு சில நேரம் நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு சில சப்ஜெக்ட்லாம் முக்கிய முக்கிய படிச்சிருப்போம், பாட்னி கெமிஸ்ட்ரி அது இதுன்னுட்டு. இப்போ நான்லாம் பாட்னியில் வந்து 99 மார்க்லாம் வாங்கியிருக்கேன், ஜுவாலஜியில் வந்து ஒரு நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூலில் படித்த ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ரியல் லைஃப்பில் நான் பண்ணுற வேலைக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கானா? சம்மந்தம் இல்லை. ஆனால் இதே மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சம்மந்தம் இருந்தாலும் ஓகே தான், ஆனால் இந்த மேக்ஸில் இந்த ட்ரிக்னாமெட்ரி இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதெல்லாம் எங்கேயும் யூஸ் பண்ணுறோம் தான், ஆனால் அது எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் நமக்கு ரியலைஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு தோணுது. இப்போ ஸ்கூலில் முக்கிய முக்கிய நீங்கள் ஒரு சில சப்ஜெக்டை வந்து படித்து நிறைய மார்க் வாங்கியிருப்பீங்க, இப்போ அது உங்கள் ரியல் லைஃப்பில் எங்காவது ஒரு இடத்துல அப்ளை ஆகுதா இல்லை ஆகலையா? எனக்கு அதுதான் இன்றைக்கி அது எனக்கு ஆகலை, ஆகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஆச்சுன்னா அது என்னன்றது சொல்லுங்கள். நான் அதுக்காக அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இஸ் மஸ்ட்டு, அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் நம்ம வேலை வரணும். ஆனால் அன்னைக்கு அதில் ஒரு 4 மார்க் குறைஞ்சிருச்சுன்னு ரீவேல்யூஷன் போட்டோமே, அதில் வந்து ஒரு 2 மார்க் பத்தலைன்னு சொல்லிட்டு பேப்பரை ரீகரெக்ஷன் பண்ண டீச்சர்கிட்ட கொடுத்தோமே, இப்போ அதெல்லாம் வந்து எங்கே, அதெல்லாம் நமக்கு எந்த விதத்துலயாவது பிரயோஜனமாக இருக்கான்னு யோசித்தேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன்.
0: வணக்கம். சரி, இப்போ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா? முக்கிய நீங்கள் அன்னைக்கு படித்து மார்க் வாங்கினதெல்லாம் இன்றைக்கி எங்கேயாவது யூஸ் ஆகுதா?
1: நான் வந்து ஆக்சுவலி காமர்ஸ் படிச்சேங்க, அது இல்லாம ஸ்கூல்ல சயின்ஸ் வந்து நல்ல மார்க் எடுப்பேன், 80+ எடுப்பேன்.
0: சயின்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா?
1: ஃபிசிக்ஸ் சார்.
0: ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. சரியா?
1: ஆமா. இதுல வந்து நான் இப்ப வர்க் பண்றது ஆட்டோமொபைல்ல வர்க் பண்றேன், சோ எந்த வகையிலுமே கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு தான்.
0: ஆனா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுமே, எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல,
1: ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் ஆகுது, வெர்னியர் கேலிபர் மட்டும் யூஸ் ஆகுது.
0: அந்த வேர்னியர்ன்றது எனக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு நடுவில் இந்த ஸ்கேல் மாதிரி வச்சு பேலன்ஸ் பண்ணி, அதுவா?
1: ஆமா, ரெண்டு இது மாதிரி இருக்கும், லைக் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டீலோட அந்த சிலிண்டரோட லென்த் இதெல்லாம்.
0: ஆமாங்க,
1: மெஷர் பண்றதுக்கு வரும்.
0: இந்த ரெக்கார்ட் புக் எடுத்து சொல்லுவானுங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ,
1: அதெல்லாம்

0: ரொம்ப கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ரொம்ப அழகா ஹேண்ட் ரைட்டிங்கே அதுக்காகவே அழகா
1: ஆக்குனாங்க. நான் ரெக்கார்ட் நோட் தனியா வாங்கணும், அப்புறம் ரெக்கார்ட் நோட் புக் புக் எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு நாள் உட்கார்ந்து அந்த டிராயிங் எல்லாம் வரைஞ்சு
0: அதுக்கு வேற 20 மார்க்லாம் கொடுப்பாங்க. அந்த 20 மார்க்ல ஒன்னு குறைஞ்சதுன்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: ஆமா, அப்புறம் அமீபா வரைய சொல்லுவாங்க, ஹார்ட் வரைய சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே வந்து நான் வந்து 8th 9th வரும்போது தான் ஹார்ட் நிஜமா இப்படிதான் இருக்கு போல. படத்துல எல்லாம் இவனுங்க நம்மளை சொல்லி ஏமாத்திருக்கானுங்க,
0: சொல்லி ஏமாத்திருக்காங்க.
1: ஐயோ ஆமாங்க, சரி ஓகே. உங்களுக்கு யூஸ் ஆகலப்ப?
0: இல்லைங்க, சுத்தமா யூஸ் ஆகலங்க.
1: ஓகே ஓகே. ஒரு சிவில் இன்ஜினியர் இப்போ வந்து அவருக்கு சிவில் இன்ஜினியரில் சாரி ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அவருக்கு பெருசாக யூஸ் ஆகலையாம். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து டாப் டக்கராக மார்க்லாம் எடுப்போறான். இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் முக்கி முக்கி மாங்கு மாங்குன்னு நைட்லாம் கண்முழிச்சு படித்த அந்த சப்ஜெக்டு அது நிறைய மார்க் வாங்கியிருப்பீங்க, வாங்கணும்னு ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க, கரெக்டாக? அது இப்போ ரியல் லைஃப்பில் உங்களுக்கு எங்காவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஆச்சுனா ஆமாவா இல்லையா, ஆகலைனா ஆமாவா இல்லையா, எந்த இடம் என்ன ஏது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுவோம். ஓகே ஓகே. யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் பிரின்ஸ் கால் ஜெசிகா ஜெசிகா ஜெசிகா. நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM. திஸ் இஸ் த ஈவினிங் கடக். யா.

For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நம்மால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai, supported by Consulate General of India Dubai. August 16th, 8 AM to 1 PM, DHA headquarters, Al Jeddah Dubai-ல blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration, visit foievents.llc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
4: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: My name is Billa. எனக்கு இந்த சில படத்தில் வர சில படத்தில் வர மெயின் கேரக்டர் பேர்லாம் கேட்கும்போது எனக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கல அப்படின்னு தோணும். எனக்கு இந்த பில்லாவும் அதே மாதிரி ஒரு பேர் தான். இது வரைக்கும் வாழ்க்கையில் பில்லாங்கிற பேரில் ஒருத்தர் கூட நான் மீட்டே பண்ணதில்லை. அந்த படத்தை தவிர படத்தில் ரஜினி பழைய படத்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஏகே தலையை வந்து இந்த படத்தில் பார்த்துருப்போம். அதை தவிர பில்லான்ற பேரில் ரியல் லைஃப்பில் யாரையுமே பார்த்தது கிடையாது எனக்கு அந்த பேர். அதுக்கப்புறம் கொக்கி குமார் இந்த மாதிரி பேர்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ பொறாமையாக இருக்கும். பட் எனிவேஸ் டுடே வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட். டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் சின்ன வயசில் நீங்கள் வந்து முக்கிய முக்கிய வாங்கு வாங்குன்னு காலங்காத்தால் 5 மணிக்கு அலாம் வச்சு படித்த அந்த சப்ஜெக்ட்டு, அதில் நீங்கள் வாங்கின மார்க், இப்போ அந்த சப்ஜெக்ட்டும் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் மார்க் வாங்குறதுக்காக போட்ட உழைப்பும் ப்ளஸ் இன்றைக்கி உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அன்றைக்கி நீங்கள் படித்த அந்த படிப்பு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுதா? ஆமானா ஆமா இல்லைனா இல்லை எங்கே, அதுதான் கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ரேடியோக்கு கால் பண்ணணும்னு ஒரு மனுஷன் வண்டியை நிப்பாட்டிட்டு அழகா ப்ளூடூத் டிவைஸ்லாம் கட் பண்ணிட்டு தெளிவா பேசுறீங்க. பேர் சொல்லுங்க.
2: முபாரக் ப்ரோ.
1: முபாரக் வந்து என்ன பண்றீங்க இப்போ?
2: இப்போ வந்து AI ஸ்மார்ட் இன்ஜினியர்.
1: AI ஸ்மார்ட் இன்ஜினியரா? AI ஸ்மார்ட் இன்ஜினியரா?
2: ஆமா.
1: எப்படி இப்போ ரீசன்ட்டா கிடைச்ச வேலையா இல்ல முன்னாடி இந்த அந்த மாதிரி?
2: இல்ல இல்ல ப்ரோ, முன்னாடிலே இருந்து இருக்கு. நம்ம ஒரு manufacturer கம்பெனி, சோ அதுல இருக்கிற டிவைஸ்ல வந்து வீடியோ செக்யூரிட்டி மூலமா AI இம்ப்ளிமெண்டேஷன்.
1: ஏ சூப்பரியா. சோ இப்ப அப்படியே அப் டு டேட்டா வர்க் பண்றீங்கனா?
2: ஆமா ஆமா.
1: சரி சொல்லுங்க இப்ப என்ன பண்ற?
2: என்னன்னா ப்ரோ, ஜஸ்ட் ஷேரிங் ஸ்கூல் விஷயம் தள்ளி இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்த கம்பெனில ஏதோ ஒரு புது சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் பே பண்ணி ஒரு கோர்ஸுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க போய் மாங்க மாங்கன்னு கத்தி எக்ஸாம் எல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சிட்டு பாஸ் ஆகிட்டு வந்து கம்பெனில அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஏன் அனுப்புனாங்க, என்னத்துக்கு அனுப்புனாங்கன்னு இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது ஒன்னு கூட இங்க யூஸ் ஆகுது. So, இப்போ சொல்லி கொடுத்ததே ஒண்ணும் யூஸ் ஆகல.
1: I have all problem for every solution you give. அப்படி இருக்கு சொல்றது.
2: இந்த ட்ரைனிங்க்கு போய் படிச்சதுலயே ஒண்ணும் யூஸ் ஆகல. இதுல நீங்க ஸ்கூல்ல கேட்டா என்ன தேவரோ
1: என்ன சொல்றீங்க? உங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்புனாங்கன்னா அப்புறம் உங்க வேலை ரிலேட்டடா தான் அனுப்பிருக்கணும்.
2: இல்ல இல்ல, இப்போ உள்ளது இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ளது. வேலை ரிலேட்டடா தான் அவங்க புது சொல்யூஷன் ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண போனாங்க. சோ அதுக்காக அனுப்பி விட்டு ட்ரைனிங் வச்சு 3-4 அங்கேயே சோறெல்லாம் போட்டு நல்லா கத்து கொடுத்து வந்து அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை விட இது அப்படியே டிஃபரெண்டா இருக்கு.
1: எங்க போய் இம்ப்ளிமெண்ட்
2: பண்ணது?
1: எந்த ஊர் போய் கத்துக்கிட்டீங்க?
2: இங்க இல்ல, லோக்கல்ல.
1: ஓகே ஓகே ஓகே.
2: ஆமா ஆமா ஆமா.
1: சரி பரவாயில்ல, போன இடத்துல வந்து ஒரு ஜாலி 4-5 நாள் டைம் பாஸ் ஆச்சா?
2: நீங்க
1: படிச்சது கூட உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல, நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. பட் ஓகே, எனிவேஸ் அட்லீஸ்ட் அதுக்காத்தையும் உதவுச்ச. முபாரக் வந்து எங்க இப்ப படிச்சதே வந்து யூஸ் ஆகல, நீங்க ஸ்கூல் படிச்சது எப்படிப்பா யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கிறார். இதுக்கு நடுவில் இந்த வாரம் விஷால் இருக்கார்ல, புரட்சி தளபதி விஷால், அவர் டபுள் ரோலில் நடித்து அவரே ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி அந்த படம் இந்த வாரம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படம் பேர் வந்து மகுடம். ஓகேவா? படத்தை வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அசோசியேட் பார்ட்னா சிம்பிளி சவுத் டாட் டிவி. சரியா? இப்போ இருங்க, மூவி கான்டெஸ்ட் இருக்கா இன்னைக்கு? டிக்கெட்டா? டிக்கெட்டை தான் இருக்காடா இன்னைக்கு? டிக்கெட் நம்ம தரணுமா இன்னைக்கு? நம்ம ஷோவில் ஏதாவது தர்றதுக்கு ஏதாவது எழுத்து வச்சிருக்குமா? இன்றைக்கில தேர்ஸ்டே என் ஷோ வந்து தேர்ஸ்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னைக்கு டிக்கெட் இல்லை, தேர்ஸ்டேனா நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு. இன்றைக்கி டிக்கெட் இல்லை. காலையிலே கீர்த்தனா கொடுத்து முடிச்சிட்டாங்க போல. திருச்சிற்றம்பலம்லேருந்து யூ ஹேவ் அ நைஸ் சிலக்ஸ் சாங் ஆஃப் தி ஆர்ல, நைஸ் சாங். அதாவது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எல்லா லவ்வில் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி கடைசியில் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஃபீலில் இருக்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. தனுஷ் பாடியிருப்பார், அனிருத் இசை. வேற என்ன வேணும்? டிஎன்ஏ காம்போவில், டிஎன்ஏ உடைய டெட்லி காம்போவில் எட் அனதர் ஒரு லைட் ஹார்ட்டட் பட் பிரேக்கப் சாங். நம்ம ப்ராவோ யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா,
3: Chillax song of the hour. Brought to you by Plots Nale Prop Shield Dane. For details call 056 415 42

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
3: தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கு? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட்அப் ஆகஸ்ட் 16 சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் எர்த் பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: செழித்தையும் தமிழே ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
2: சிம்பு ஜோதிகா நடிச்ச படம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், என்ன படம் சொல்லுங்க? அதுல ஒரு மீசை வச்சிருப்பாரு அந்த படத்துல. ஐ நோ இட் மைட் பி ஹார்ட், பட் அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வரப்போது. பட் அதுக்கு முன்னாடி traffic, I think traffic is little bit building up. Traffic update கொடுப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ட்ட பேசுவோம். ஓகே ஹலோ, சொல்ல ஹலோ, யார் பேசுறது?
3: ஹாய் சார், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என் பேர் ஹமீத் பேசுறேன்.
2: ஹமீத் வந்து என்ன படிச்சீங்க, என்ன சப்ஜெக்ட்ல நல்ல நிறைய
3: மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன்.
2: ஏன் ஸ்கூல்ல வந்து எந்த சப்ஜெக்ட்ல பயங்கரமா மார்க் வாங்குவீங்க
3: சார்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? மேக்ஸ்ல ஃபெயில் சார் நானு.
2: மேக்ஸ் ஐயா ஃபெயில் இல்ல, நல்ல உங்களுக்கு நல்ல வர சப்ஜெக்ட் கேக்குறேன் நானு.
3: எனக்கு நல்ல வர சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே.
2: சரி, ஸ்கூல்ல வாங்க வாங்க முக்கி முக்கி நிறைய மார்க் வாங்குறதுக்கு எஃபர்ட் போட்டிருப்பீங்களா? அது இப்ப எங்காவது யூஸ் ஆகுதா? அதான் கேட்கலான்னு. ஐயா ஒரு நிமிஷம், நீ நல்லா படிக்க முடியும், மெக்கானிக்கல் எப்படி சீட் கிடைச்சது அப்போ?
3: கரெக்ட், நல்ல க்வெஸ்சன். இப்ப என்னன்னா எப்படி சொல்றது, ஒரு கிரேஸ் மார்க் வாங்கி லாஸ்ட் மினிட்ல
2: இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு முடிச்சிருக்கீங்க பாருங்க, நல்ல
3: இன்ஜினியரிங் போனதே இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அந்த
2: நீங்க இந்த தமிழ் சினிமா பார்த்து காலேஜ் படிச்சிருக்கீங்க நீங்க செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு? ஓகே சரி, சொல்லி புடிங்க. இப்போ உங்களுக்கு மேத் அவ்வளவு கஷ்டமா? இன்ஜினியரிங் எப்படி படிச்சீங்க?
3: இன்ஜினியரிங்ல 4 மார்க்ஸ் இருக்கு சார். ஓகே, M1 M2 M3 M4 னு. ஓகே, நான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது எனக்கு மொத்தம் 23 அரியர். 8வது செமஸ்டர்ல அது எல்லா செம அரியரையும் வந்துட்டு ஒரு வருஷம் கேப்ல கிளியர் பண்ணிட்டு இதுக்கு
2: வேண்டிய எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஓகே, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் தான். ஏதோ ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்க, டெஃபினெட்லி. இப்போ இப்படி யோசிச்சுட்டு அங்கங்க உள்ள வந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. ஸோ அதனால டசன்ட் மேட்டர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ரைட், மனுஷன் மெக்கானிக்கல் மேத்தில் ஃபெயில் ஆகி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்து அரியர் போய் கடைசியில் இப்போ சேல்ஸில் இருக்கார். ஸோ எதுக்குமே சம்மந்தம் இல்லை. பட் எனிவேஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அதிகபட்ச ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல, வேற வழியே இல்லாமல், ஏன்னா அதுதான் கையில் இருக்குமே. ஸோ அதில் தப்பு பண்ணி எது நமக்கு வராதுன்றது தெரிஞ்சு அப்புறம் வர ரூட்டு கணக்கு தெரிஞ்சு அங்கே போயிடுவாங்க சில பேர். இவர் அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான். பட் எனிவேஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே இப்போ வந்து சரவணா படத்துலேருந்து பாட்டு கேளுங்க. அதுக்கு இந்த பாட்டுக்கு என்னடா சம்மந்தம்? சம்மந்தம் இல்லை தான், ஆனால் அந்த படம் தான் வரப்போகுது. ஜாலியாக இருக்கும், சாதனா சர்க்கம் ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கும் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு ஸ்ரீகாந்த் தேவா தான் மியூசிக்கானு ரொம்ப நாள் டவுட். பட் எனிவேஸ், யூ ஹேவ் காதல் சுத்துதே ஃப்ரம் சரவணா. திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காவிரி பள்ளத்தாக்கு அதிகார அமைப்பு நிறுவப்பட வேண்டும் என்று பழ நெடுமாறன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்ட வேண்டிய நிலைமையில்தான் இருக்கின்றது என்று பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதனையடுத்து காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு கர்நாடகம் நாளொன்றுக்கு ஒரு TMC வீதம் 15 நாட்களுக்கு 15 TMC நீரை திறந்துவிட ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தது. இதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையம் கூடி அதை உறுதி செய்து அவ்வாறே 15 TMC நீரை தமிழகத்துக்கு திறந்து விடுமாறு கர்நாடகத்துக்கு ஆணை பிறப்பித்தது. எனினும் கர்நாடகத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். ஆணையத்தின் தீர்ப்பை கர்நாடகம் நிறைவேற்ற மறுத்தது. இந்நிலையில் காவிரி பள்ளத்தாக்கு அதிகார அமைப்பு நிறுவப்பட வேண்டும் என்று பழ நெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் உள்ள ஓர் அறையில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகியுள்ளதாக நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு கண்டறிந்துள்ளது. இந்த அறிக்கை மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா கடந்த 2025 மார்ச் 14 தீ விபத்து அவரது இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் போது வீட்டின் ஓர் அறையில் பாதி எரிந்த நிலையில் 500 ரூபாய் நோட்டுகள் மூட்டை மூட்டையாக கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
2: நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில விடயங்கள் தொடர்பில் தர்மத்தின் வழியில் அனுசாசனங்களை வழங்கி வாய்மொழியாகவும் எழுத்து மூலமாகவும் அறிவிப்பது முற்காலம் தொட்டி இடம்பெற்று வரும் ஒரு விடயமாகும் என்று இலங்கை மல்வத்து மகாநாயக்க தீரர்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு அனுப்பப்படும் அறிவித்தல்களுக்கு பதிலாக மகாநாயக்க தீரர்களுக்கு பதில் அனுப்புவது வழக்கமான நடைமுறையாக இருந்த போதிலும் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீட்டிப்பது தொடர்பாக மகாநாயக்க தீரர்கள் தமது நிலைப்பாட்டை ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்த போதிலும் குறித்த கடிதம் தொடர்பாக இதுவரை எந்தவொரு பதிலும் கிடைக்கப்பெறாமை கவலையளிக்கும் ஒரு நிலைமையாகும் என்று மல்வத்து மகாவிகாரையின் மகாநாயக்க வணக்கத்துக்குரிய திப்பற்றுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். தனது வாகனத்தின் இலக்கத்தகடு எண்களை சேற்றை பயன்படுத்தி மறைக்க முயன்ற லாரி ஓட்டுநரை ஷார்ஜா காவல்துறை கைது செய்துள்ளது. அதிகாரிகள் தெரிவித்ததன்படி கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் லாரியை ஓட்டிச் செல்லும் நோக்கில் ஓட்டுநர் வாகனத்தின் உரிமத்தகடு எண்ணை மறைக்க முயன்றுள்ளார். இதன் மூலம் போக்குவரத்து விதிமுறைகளை அவர் மீறியுள்ளார் என்று ஷார்ஜா காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மேற்கு கொலம்பியாவை உலுக்கிய 7.4 மேக்னிடியூடு அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இடிபாடுகளுக்குள் 36 மணி நேரமாக சிக்கியிருந்த 32 வயது பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். 10 மணி நேரம் நீடித்த மீட்பு பணிக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டுள்ளார். 4 கான்கிரீட் தளங்களின் கீழ் அவர் சிக்கியிருந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அவற்றுக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதையை தோண்டி அவரை மீட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி இந்நிலநடுக்கத்தில் குறைந்தது 188 பேர் உயிரிழந்ததுடன் 100 கணக்கானோர் காணாமற் போயுள்ளனர். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: கனடிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் லர்னட் டீன் 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் டேனியல் மெரீடா ஆகிலாரை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த தொடரில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் லீனா ஸ்வீட்டோலினா இகா ஸ்வியாடெக்கை எதிர்த்தாடுகின்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கவுஃப் லீனா ரைபக்கீனாவுடன் பல பரீட்சை நடத்துகின்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் லர்ன் டீன் பென் ஷெல்டனை எதிர்த்தாடுகின்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Star of the Month.
4: Hello everybody, this is DSP.

என்னடே டிஎஸ்பி மியூசிக்கில் சச்சின் படத்தில் கண்மூடி திறக்கும் போது அதுக்கப்புறம் சந்தோஷ் சுப்பிரமணியம்ல அடடா அடடா அந்த பாட்டெலாம் உங்களுக்கு கிடைக்கல, இதுதான் கிடச்சிதுன்னா கடுப்பு ஏத்துறாங்க மயிலா.

டிஎஸ்பி மியூசிக்கை கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கமல் வந்து கமல்ஹாசன் அவர்கள் அவர் வந்து தசாவதாரம் படத்துக்கு நீங்கள் ட்ரெய்லருக்கு அதுக்கப்புறம் பிஜிஎம் கொண்டு மியூஸ் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணித்தாங்கன்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு படத்துக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவர் மியூசிக் பண்ணார். இது மன்மதன் அன்பு. அப்படிப்பட்ட ஆள்ரா டிஎஸ்பி. அவரை சாமி டூக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டெலாம் பாட மியூசிக் போட வச்சு என்னத்தை.

0: வெல்கம் பேக். நம்ம பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா, கோவப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு பாட்டு வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க, அந்த பாட்டோட நடு லிரிக்ஸ் மட்டும் நான் சொல்லவா. முத்தமிட்ட மூச்சு காற்றில் பட்டு பட்டு கெட்டு போனேன், பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனேன், நெருங்காத பெண்ணே குஞ் அப்படி வரும். சரியா? ஓகே, அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டுன்ற ஸ்டார்டிங்கே நானும் ஆக்சுவலி வந்து டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது, அதனால தான் பாடி காட்டினேன். பாடி காட்டினாலும் சரி, ஓடி காட்டினாலும் சரி, எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. பட் ஓகே, ஐ வில் ஃபைண்ட் தட் சாங் அவுட் ஃபார் யூ. அண்ட் ஐ படத்துலேருந்து இன்னொரு பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு, இப்படி ரெண்டு பாட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்காக அப்படியே. உங்கள் அம்மா எப்படி ஸ்கூலுக்கு போகிறப்போ லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ரெண்டு அடுக்கில் அப்படியே ரெண்டத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டு ஒரு முக்கு முக்குவீங்களோ லஞ்ச் அவரில், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெண்டு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். த சாங் இஸ் கால்ட் என்னமோ ஏதோ. சரி சரி, ஓகே. அந்த பாட்டு, ரெண்டாவது பாட்டும் நல்ல பாட்டு வரும் இன்றைக்கி. ஆக்சுவலி வெரி சிம்பிள் தான். ஓகே, டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சில சப்ஜெக்ட் வந்து மார்க் வாங்கியே ஆகணும் அந்த சப்ஜெக்டில் அப்படின்னு முக்கி முக்கி படிச்சிருப்பீங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு படிக்கிறது என்ன, பசங்களோட வீக்கெண்டான குரூப் ஸ்டடி பண்ணுறது என்ன, அதுக்கு இந்த ஸ்பெஷல் டியூஷன் போகிறது என்ன, டியூஷன் போயிட்டு எத்தனை சைட் அடிச்சிங்களா, ஆக்சுவலாக படிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஓகே, பட் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அந்த எஃபர்ட் அவ்வளோ போட்டு அன்றைக்கி அவ்வளோ பண்ணிங்களா, இன்றைக்கி எந்த நீங்கள் செய்கிற வேலையில் ஆர் இன் ரியல் லைஃப்பில் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ் இன்றைக்கி யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் இப்ராஹிம்.
0: இப்ராஹிம், என்ன செய்கிறீங்க இப்ராஹிம்?
1: இப்போ வந்து அட்மினாக இருக்கேன்.
0: அட்மினா இருக்கீங்க? ஏன் ஒரு 2 செகண்ட் யோசிச்சு அட்மி இப்ப வந்து?
1: இல்ல இல்ல, டிரைவிங் இல்ல, இப்ப நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குனு வச்சேன்.
0: டக்குன்னு உங்களுக்கு ஏன் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? எத்தனை வேலை செஞ்சிருக்கீங்க? அட்மினா தான் இருந்திருக்கீங்க?
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, எல்லாமே அழினால அந்த மாதிரிதான். அக்கௌண்ட்ஸ்,
0: அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்களாண்ணா?
1: அக்கௌண்ட்ஸ் பாப்பேன்.
0: சரி, என்ன, சரி, முதல் ஸ்டார்டிங்ல இருந்து வரும், என்ன சப்ஜெக்ட்டுக்கு பயங்கரமா எஃபோர்ட் போட்டீங்க?
1: இல்ல, பயங்கரமா வந்து எனக்கு படிப்பே ஏறல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டியூஷன் போகல. பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து தமிழ்.
0: தமிழா?
1: தமிழ், தமிழ்ல வந்து எப்படின்னா எனக்கு பிடிக்கும், ஆனா என்ன பிரச்சனைனா வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது, அந்த பிரச்சனைகள் இருக்கு.
0: நீங்க ஸ்பெல்லிங் நீங்க பேசும்போதே தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறீங்க. நீங்க வந்து நீங்க தமிழ் அப்படி சொல்றீங்க, நீங்க தமிழ் அப்படி சொல்லணும். சரியா? தமிழ்,
1: ஓகேவா?
0: தமிழ், ரா ரா ரா. ஓகே, சரி, ஓகே. இப்ப அட்மின்,
1: ஆனா வந்து என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு சார் இருந்தாரு, அவர் வந்து மேக்ஸ் சார், அவர்கிட்ட வந்து டியூஷன் அனுப்பிவிட்டா எல்லாருமே பாஸ் ஆயிடலாம் ஒரு நம்பிக்கையில வந்து நான் அந்த டியூஷன்ல படிச்சேன்.
0: நீங்க என்ன? நீங்க?
1: நானு வந்து அவர் நான் மேக்ஸுக்கு இல்ல, நான் காலேஜ்ல வந்து சம்பந்தம் எல்லாமே எடுத்தேன்.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இருங்க, இருங்க. அந்த டியூஷன் போனா எல்லாம் பாஸ் ஆயிடலாம்னு சொன்னாங்கல்ல, நீங்க பாஸ் ஆனீங்களா?
1: கொஞ்சம்
0: எழுத்து பிழை வருமோ? இருங்க, கிருஷ்ணகிட்ட உங்களை போட்டு குடுக்கறேன்.
1: தமிழ்ல எழுத்து பிழை வரும், ஆனா வந்து என்னன்னா இப்ப நான் கவிதைகள் எழுதிருக்கேன்.
0: கவிதை? சரி, பரவாயில்ல, கவிதை வந்து அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம பாத்துக்கங்க. பட் ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க, நீங்க எழுதுனது ரீசெண்டா?
1: ரீசெண்டா ஒரு லவ் கா எழுதுனேன்.
0: ஏ, சொல்லுங்க.
1: லவ் ஃபெயிலியர்.
0: சரி, சொல்லுங்க.
1: காதலிக்க நேரம் இல்லை என்று சொன்ன காலம் போய், காதலிக்க நீ இல்லை என்று கண் கலங்கிய காலம் இது. உந்த நினைவுகளை மறக்க முடியவில்லை, மறந்திட மனம் ஏற்கவில்லை. பள்ளியில் உன்னை பார்த்த முதன்னொடி எனக்கு தெரியவில்லை, பொழுதும் உந்த நினைவுகளை சுமந்திருப்பேன் என்று. அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கேன், அப்படியே போ.
0: என்ன முடிச்சுட்டு எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. சரியா?
1: கண்டிப்பா.
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
1: கல்யாணம் ஆயிடுச்சு.
0: அப்ப இந்த பிரேக்கப் ஸ்டோரி யாரோடது?
1: அது
0: சரி, வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், பரவாயில்ல, பரவாயில்ல. ஓகே, சரி, எனிவேஸ், நைஸ் டாக்கிங் டு ஹமீதா. உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: இப்ராஹிம்.
0: இப்ராஹிம், இப்ராஹிம், தேங்க்ஸ், நைஸ் டாக்கிங் டு இப்ராஹிம்.
1: தேங்க்யூ.
0: மனுஷன் வந்து பாவம், ஐயோ தெரியாம போன் பண்ணிட்டேன்னு நினைச்சிருப்பாரு நேரம். சரி, பீமால இருந்து முதல் மழை நினைத்ததே அது வருது. பாட்டா பாடிதான் நான் காட்டுவேன். சரியா? நீ கேட்டுதான் ஆகணும். நான் பிராவோ, இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இந்த ஷோ பேரு தி ஈவினிங் கடை. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? அற்புதமான
0: group of companies.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா. என்ன ஒரே இப்ராஹிம் ஹமீதுங்கிற பேர்ல ஒரு நாலு பேர்ட்ட பேசிட்டேன் இன்னைக்கு. நிறைய பேர் இருக்கீங்க போல இதே பேர்ல. சரி, முகமது இப்ராஹிம் தானே உங்க பேரு? ஷேக் இப்ராஹிம். தப்பிச்சிட்டீங்க. சரி, இங்க மட்டும் லைட்டா. சரி, என்ன வேலை செய்றீங்க?
1: நான் ஐடி சப்போர்ட் மேனேஜரா இருக்கேன்.
0: படிச்சது
1: வந்து ஆரம்பத்துல இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சு ஃபைனலா ஐடி ஜகத்ல.
0: இப்படி நேரா போய் யூ டர்ன் பண்ணி மூணாவது தெருவு கிட்ட போனா பேப்பர் படிச்சுட்டு ஒருத்தருக்கு அப்படி இருக்கு நீங்க சொல்ற கதை. சரி, அப்ப ஸ்கூல்
1: நடுவில் ஆர்ட்ஸ் வேற படிச்சேன், பிஏ ஹிந்தியில வேற படிச்சேன்.
0: ஏங்க, நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 8-9 வருஷம் ஆயிருக்கும் போல காலேஜ் விட்டு வெளில வர்றதுக்கே.
1: அப்படித்தான் ஆச்சு.
0: சரி, இப்போ ஸ்கூல்ல பயங்கரமா எஃபோர்ட் போட்டு படிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: ஸ்கூல்ல பொதுவா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது முக்கிய முக்கிய படிச்சா ஆனா ஃபெயில்
0: ஆயிட்டேன்.
1: அது டென்த்ல வந்து ஒரு மார்க்ல. அப்பதான் எங்க பேட்ச் வந்து ரொம்பவே மோசமான பேட்ச். எங்களுக்கு முன்னாடி பேட்ச்ல வந்து 1000 மார்க்கு எழுதினவனுக்கு 1000 தோட்டது, எங்களுக்கு அடுத்த பேட்ச்ல எழுதினவங்களுக்கு வந்து 500 மார்க்கு 500 தோட்டது. ஆனா எங்களுக்கு மட்டும் நாங்க மட்டும் 1000 மார்க் எழுதி அதுக்கப்புறம் அது 500 கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க.
0: நீங்க எந்த பேட்ச்? ஆக்சுவலி நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க?
1: நான் 10th வந்து 2009ல படிச்சேன்.
0: ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே.
1: அந்த அதே மாதிரி தான் 12th ஆச்சு. 12th வந்து எங்களுக்கு முன்னாடி பேட்ச் வந்து 1100 மார்க், 1200 மார்க் எழுதி 1200 மார்க் எடுத்து போயிட்டாங்க. எங்களுக்கு அடுத்த பேட்ச் வந்து 600 மார்க் எழுதி அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் 1200 எழுதி அது 600 கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்.
0: சரி,
1: ஒரு பேட்ச் மட்டும் ரொம்ப மோசமான பேட்ச்.
0: சரி, அது இருக்கட்டும், அது ஓகே. ஆமா, அது உண்மைதான். சரி, ஆனா அது டிவியேட் ஆகாம நம்ம பதிலுக்குறோம். சரி, இப்ப
1: டாபிக் என்ன? டாபிக்ல வரணும்னாக்குறேன். நான் வந்து குட்டிகாரன் அடிச்செல்லாம் படிச்சேன் பிசிக்ஸ்.
0: சரி,
1: ஆனா வந்து அந்த மார்க் கன்வர்ஷன் மட்டும் காரணம் இல்ல, நம்ம எழுதுல ஒரு மார்க்ல போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி இது நமக்கு வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மண்டையில கொட்டி கொட்டி அம்மா தான் வந்து இது ஜூலைலயே கிளியர் பண்ண வச்சாங்க.
0: பரவாயில்ல, ஏதோ.
1: அதுக்கப்புறம் ஆரம்பிச்சே பாருங்க, பிஏ ஒரு பக்கம், பிஎஸ்சி ஒரு பக்கம், இன்ஜினியரிங் ஒரு பக்கம், டிப்ளமோ இன்ஜினியரிங் ஒரு பக்கம்.
0: ஒரே நேரத்துல எப்படி இவ்வளவு படிச்சீங்க? ஒரு பேக் டு பேக் தானே படிச்சிருப்பீங்க? அதெல்லாம்
1: பேக் டு பேக் இல்ல, பேரலா ரெண்டு படிச்சேன், இன்ஜினியரிங்கும் பிஎஸ்சியும் பேரலா படிச்சேன்.
0: என்ன சொல்றீங்க? இன்ஜினியரிங் எப்படி இன்ஜினியரிங்கும் பிஎஸ்சியும் ஒரே டைம்ல பேரலா படிக்க முடியும்? சைமல்டேனியஸ்லி
1: படிச்சனே.
0: என்னதான் எது எதுக்கு இவ்வளவு படிச்சீங்க? முதல்ல சும்மா படிச்சீங்களா, டைம் பாஸ்க்கு படிச்சீங்களா? அதெல்லாம்
1: இல்ல, உண்மையை சொல்ல அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் நான் படிச்சேன், டிப்ளமோ நான் இன்ஜினியரிங் எடுத்தேன், இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் ஆக இன்ஜினியரிங் படிச்சேன்.
0: சரி,
1: என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர்
0: சயின்ஸ். காதலுக்காக ஒண்ணு, வாழ்க்கைக்காக ஒண்ணு.
1: அவங்க வந்து படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த புக்கு ஃபுல்லாத்தையுமே படிச்சு படிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அதுல அவங்க பாஸ் பண்ணாங்க.
0: ஓ, அப்படி. அப்ப நீங்க ஆக்சுவலி காலேஜ் போய் படிக்கல? நினைச்சிருப்பாங்களா பையன் எல்லாத்தையுமே படிக்கிறான் அப்படின்னு? சரி சரி,
1: முந்தானே
0: பாட்டு கூட
1: போட்டேன்.
0: அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பாக்கும் பையன் நிறைய படிச்சிருக்காரு, பொண்ணு கரெக்டா நாள் தான் சூஸ் பண்ணிருக்காங்க நினைச்சிருப்பாங்க அவங்க கண்டிப்பா. இன்ஜினியரிங் ஆனா வாழ்க்கையில இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சு ஒரே ஆள நான் இப்பதான் பாக்குறேன்னா. பட் ஐயோ கடலை. ஓகே, எனிவேஸ் தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங்க. ஓகே, ஒரு எப்படி இப்போ நம்மலாம் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா ஆர்ட்ஸ் படிக்கலாமா இந்த டிசிஷனுக்குள்ள தான் வருவோம். இது ரெண்டுத்தையும் இல்லைன்னா வந்து டாக்டர் படிக்க போயிடுவாங்க. இனி இதுக்கப்புறம் என்ன படிப்பு இருக்குன்னு எனக்கு தெரில, எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. பொதுவாக சொல்கிறேன் நான், இப்போ இந்த மனுஷன் எல்லாத்தையும் இப்படி விட்டால் கொஞ்ச நாள் விட்டுருந்தா டாக்டருக்கும் படிக்கிறேன்னு ஊசி போட வந்திருப்பார் படித்து முடிச்சுட்டு. ஓகே, எனிவேஸ் யூ ஹேவ் அ நைஸ் லவ் சாங். இந்த பாட்டு கேட்டு பிரீத்தி முகத்தன் லவ் பண்ணாத ஆளே கிடையாது. நான் இல்லை ஆனால் சரியா உங்களை சொன்னேன். இது பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். திஸ் இஸ் த ஈவினிங் கலக்.

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by லுலு in minutes. shop on the லுலு app and get லுலு hypermarket delivered in minutes.

0: நம்மால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jaddah Dubai ல blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration visit foieventsllc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேரர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0564154242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் எர்த் பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
0: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே, வெல்கம் பேக். கடைசி இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் ஒருத்தர் பேசிட்டு பாட்டை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவேன் நான். சரியா, உங்களுக்கு ஸ்கூலில் படித்த பயங்கரமாக முக்கி முக்கி படித்து மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்ச சப்ஜெக்டில் அந்த அப்போ ஒன்று பண்ணியிருப்பீங்களா, எஃபர்ட்லாம் போட்டு படித்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ்லாம் பண்ணி அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்லாம் சொல்லியிருப்பீங்களா? இப்போ அது யூஸ் ஆகுதா எங்கேயாவது ஒரு மொழியில்? இப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு எங்கேயாவது யூஸ் ஆகுதான்னு கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
2: ஹலோ.
1: ம், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: லூயிஸ் பேசுறேன், துபாயில இருந்து.
1: லூயியா? உங்க பேர் நிஜமாவே லூயியா?
2: லூயிஸ்.
1: லூயிஸ், எல் ஓ யூ எல் ஓ யூ ஐ எஸ் தானா? கரெக்டா? எல் ஓ யூ ஐ எஸ் கரெக்டா?
2: ஆமா.
1: அப்ப இந்த அதெல்லாம் அப்புறம் லூயி உட்டான் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப லூயி தானே அது இல்லையா?
2: ஆமா, அது லூயின்னு சொல்லுங்க.
1: என் பேரே என்ன மாத்து? உங்க ஃபுல் நேம் என்ன?
2: நீங்க
1: என்ன
2: என்ன
1: 10 செங்கல் வச்சா அரை மணி நேரம் ஆகும், ஒரு 4 செங்கலோட முடிச்சுடு அப்படின்னு.
2: உண்மையா சொல்லுங்க மனசுல இருந்து சொல்லுங்க சந்தோஷமா இருக்கீங்களா?
1: இருக்கீங்களா? சரி, ஓகே, அது போதும். ஏதோ ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்துது. அது சம்பளமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி கிட்ட இருக்காங்களா, ஊரில் இருக்காங்களா?
2: ஊரில் இருக்கேன்.
1: அது அதுவாக இருக்கலாம், தெரியாது. பட் ஓகே, தேங்க்ஸ் லூயிஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. லூயிஸ் வந்து நடுவில் ஏன்டா இந்த பதிலாக சொன்னு நினச்சிருப்பாரோ. சரி, ஆனால் இன்னைக்கு நான் ஆனால் ஒரு பாயிண்டில் எல்லாத்துக்குமே சின்னதில் எய்ம் இருக்குமா, அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பீங்களா உங்கள் லைஃப்லலாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்தாலுமே அது தப்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாராவது நான் சின்ன வயசாகும்போது இப்படி ஆணும் ஆசைப்பட்டவங்க அப்படின்னு வாங்க, கரெக்டாக அது ஆகிடுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம சின்னது எதுவுமே பண்ணலையாடா, போனதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டுருக்க முடியாது, கரெக்டாக. ஸோ அட் சேம் டைம் ஐ கேன் ஆல்சோ சே திஸ் ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு பாட்டு வருது, கேளுங்க, கேட்டு முடிங்க. எத்தனை அட்வைஸ் தான் பண்றது ஒரு நாளைக்கு.
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு பழைய காலத்து பாட்டு போட்டிருக்கேன், நினைத்தாலே இன்கே முடிந்து சந்தோஷமா கேளுங்க.

0: இப்ப நான் போனை எடுப்பேன், சரியா? உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமான்னு கண்ணுக்குள்ள அந்த பாட்டை டூட்ல இருந்து நீங்க கேக்குறீங்க. நான் வந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன், கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்ச அந்த பாட்டு கேளுங்க டூட்ல, எனக்காக கேளுங்க அப்படின்னு சொல்லினு இருக்கேன். நான் யாரும் கேட்க மாட்டேறீங்க, வேற ஏதாவது பாட்டு சரி சரி மண்டையாட்டிட்டு வேற ஏதாவது பாட்டு கேட்டு விட்டுறீங்க. வணக்கம்.
1: என்ன
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. டூட் படத்துல கண்ணுக்குள்ள ஒரு நல்ல கர்த்தர் யாரு? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. எனர்ஜி தானே வேணும் உங்களுக்கு?
1: எனர்ஜியோட சேர்ந்த ஒரு மாதிரியான
0: எனக்காக பாவம் எல்லாம் பார்த்து போடக்கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அது பண்ணுவோம். ஆமா ஆமா, என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்றோம் ஜி. சொல்லு, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் போயிட்டு இருக்கு. உங்க பேரை சொல்லுங்க. சரி, அந்த படம் தான் வருது. ஓகே, கேளுங்க. உன் சிரிப்பு ஜாலியா இருக்கு இந்த பாட்டு. ஆண்ட்ரியா மலை செம்ம கிரஷ் அந்த டைம்ல இந்த பாட்டுல அவங்கள பார்த்துட்டுதான் ஃபர்ஸ்ட் போடலாம் உங்களுக்கு. அப்பா, ஓகே ஓகே ஓகே, பாட்டு வருது கேளுங்க.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu dimmittu.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: கோவையில் தனியார் கல்லூரியில் படித்து வந்த முதலாம் ஆண்டு மாணவர் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிவித்ததற்காக போதை பழக்கத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அதை மாணவர்களிடையேயான கோஷ்டி மோதல் என்று திசை திருப்பும் வகையில் வழக்கை முடித்து வைக்க பார்க்கின்றது தாவேக்கா அரசு என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் அளித்த பின் பாதுகாக்க தவறியதால் தான் அம்மாணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது பெற்றோர் கூறுகின்றனர். இந்நிலையில் பலியான அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கின்றதா தாவிக்கா அரசு என்று கனிமொழி எம்பி வினவியுள்ளார். இந்த கொலையை செய்தவர்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு வழங்க தவறிய காவல்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்கும்படி மக்களவை சபாநாயகருக்கு அமித்ஷா கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவாதம் இன்றைய தொடங்கினாலும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். அதனால் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கெடுக்க விரும்புகின்றார்களா அல்லது நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்த விரும்புகின்றார்களா என்பது அவர்களை சார்ந்தது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். ஜனநாயகத்தில் தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தையும் விவாதமுமே ஆகும். அதனால் நீங்கள் எதிர்க்கட்சியினருடன் தயவு செய்து ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை ரயில் சேவையில் நிலவும் நிர்வாக சேவை மற்றும் கணக்காய்வு செயல்முறைகள் தொடர்பான பல பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் இதுவரை சரியான தீர்வுகளை வழங்கவில்லை என்று கூறி இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. உரிய கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் சகோதர ரயில் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி கடும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் அதில் எச்சரித்துள்ளனர். நிலையங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டை பரிசோதிப்பது கணக்காய்வு செயல்முறையின் ஒரு பகுதி மட்டுமே என சுட்டிக்காட்டும் சங்கம், பல வருடங்களாக சரியான கணக்காய்வுக்குட்படுத்தப்படாத ரயில் நிலையங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஆகஸ்ட் மாதத்தின் இரண்டாவது வாரத்துடன் ஒப்பிடும்போது மாதத்தின் இறுதி வாரத்தில் அமீரகத்துக்கு வருகை தரும் சில விமான வழித்தடங்களின் கட்டணங்கள் இரு மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக இந்தியாவில் இருந்து அமீரகத்துக்கு வரும் பரபரப்பான வழித்தடங்களில் கட்டணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் தொடக்கத்தில் ஏற்படும் உச்சக்கட்ட பயண நெரிசலின் போது அதிக கட்டணம் செலுத்துவதற்கு பதிலாக பல பயணிகள் தங்களது பயண தேதி திட்டங்களையும் மாற்றி அமைத்து வருகின்றனர்.
1: உலக செய்திகள்.
0: செங்கடலில் வணிக கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தெரிவித்தார். பாப்பல் மந்த் நீரிணையில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் கடலோர காவற்படை தெரிவித்திருந்தது. உயிரிழந்தவர்களில் 4 பேர் கப்பல் பணியாளர்கள் என்றும் 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் 1 இந்தோனேஷியர் என்றும் மேலும் 2 ஏமன் மீட்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலியாவின் ஜாஷ் ஹேசல்வுட் ஸ்காட் போலண்டை பின்னுக்கு தள்ளி வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தின் தொடக்கத்திலேயே வேகப்பந்து வீச்சாளர்களின் தேர்வில் பெரிய மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அணித்தலைவர் பேட் கமின்ஸ் போட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக எதிர்பார்க்கப்பட்ட அணியை உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹாசல்வுட் மற்றும் நதன் லியோன் ஆகிய ஆஸ்திரேலியாவின் முன்னணி பந்து வீச்சாளர்கள் நான்கு பேரும் ஒரு டெஸ்ட் போட்டியில் இணைந்து விளையாடுவது ஒரு ஆண்டுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும். 22 ஆண்டுகளுக்கு பிறகு டாவினில் டெஸ்ட் கிரிக்கெட் மீண்டும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நாளை தொடங்குகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

இந்த ஓகே நீங்க இதுக்கப்புறம் இந்த வழியில போறீங்க, நீங்க இந்த பெட்ரோல் பங்க் பாக்குறீங்கன்னா டெஃபினட்டா அங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. சரியா, இப்போ பெட்ரோல் எங்க அடிக்கிறீங்க? நிறைய பெட்ரோல் பங்க் இருக்குங்க, இனாக், அட்நாக், எமராத், நிறையா இருக்கு. ஸோ நிறைய ஈனாக் எமராத் வந்து நம்ம நிறைய இங்கே பார்க்க முடியும், லோக்கலி துபாய்க்குள்ளே நிறைய பார்க்க முடியும். ஆட்நாக்கும் ஒன்று எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குன்னு நினைக்கிற ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இதில் எனக்கு தெரிஞ்சு மை பர்சனல் ஒப்பீனியன் ஆட்நாக் இருக்குல்ல, ஆமாம், அதுவும் எங்கே மெயினாக அபுதாபி போகிற வழியில் இந்த கந்தூத்துலாம் தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்நாக் ஒன்று வரும். சரியா, அங்கே போங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு காஃபி குடிக்கணும், காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி டு நாட் மிஸ் கெஃபே லாட்டே. கெஃபே லாட்டே ஆட்நாக்கில் அப்படியே செஃப்ஸ் கிஸ் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கும் செஃப்ஸ் கிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு என்ன ஏன்னா எத்தனை காஃபி ஷாப் இருக்குது அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு டேஸ்ட் எனக்கு அங்கே ஃபீல் ஆகும். சரியா, இது ஒன்று. ஓகே, இது காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஓகே. அந்த வேலை நீங்கள் அபுதாபி போகிறீங்க, வண்டி நிறுத்தி பெட்ரோல் கெட்டில் போடும், இது ஒன்று மிஸ் பண்ணாமல் நான் இங்கே பாருங்க, யாரும் ஸ்பான்சர்லாம் எதுவும் பண்ணல, நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொன்னேன். ரெண்டாவது, அதே ஆட்நாக்கில் வந்து பாபிக்யூ புல்ட் பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பீஃப் சாப்பிடுங்களா, பாபிக்யூ புல்ட் பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஓகேவா, அது வந்து ஒரு 6 ஃபுட் கிடையாது, ஆமாம் லெக்கு, ஆமாம் சம்திங், ஓகே, அது ஒரு ஐ திங்க் இட்ஸ் எ சாண்ட்விச். அல்டிமேட்டாக இருக்கும், அல்டிமேட்னா அல்டிமேட். நான் வந்து எப்போ அந்த வழியில் போனாலும் அது ரெண்டுத்தையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போவேன். ஸோ அதனால் நான் எப்பயாவது சொல்லணும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வைரலாகிட்டு இருக்குது. ஏதாவது ஐஸ்கிரீம், 10 தரம்ஸ் ஐஸ்கிரீம் கூட இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக வைரலாச்சு கொஞ்சம் நாளைக்கு பண்ணி, அதெல்லாம் நான் சாப்பிடல. பட் எனக்கு பாபிக்யூ புல் பீஃப் இப்போ பாபிக்யூ புல் பீஃப் அது இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. எப்போவுமே வந்து எங்காவது சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த புல்டு பீஃப் ஆர் புல்டு சிக்கன் இது எங்காவது கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கடையில் நம்ம சாப்பிட்ற சிக்கனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சிக்கன் ரிலேட்டடான, மட்டன் ரிலேட்டடான ஏதாவது ஃபுட் ஐட்டம் அதிலலாம் வந்து இந்த புல்டு பீஃபோ புல்டு சிக்கனோ பண்ண மாட்டாங்க, இது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி டோன்ட் மிஸ் இட். ஏதோ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, சரி ஓகே, ஒரு சோஷியல் சர்வீஸ் சொல்லிட்டு போவோம். ஸ்டார்டிங்லேயே அச்சம் என்பது மடமேடா, அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்புறம் மேதமாலேருந்து ரெண்டாவது பாட்டு. யூ ஹாவ் 2 சாங்ஸ் பேக் டு பேக், ஒரு பாட்டு பைக்கை பற்றி, இன்னொரு பாட்டு எங்கள் வீட்டு குத்து வேலைக்கே நீ கிடைச்சாய வாழ்க்கை கேத்து, இன்னொன்று ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களை பற்றி. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஏஜில் ஒரு 20-21 வயசில் ஆகும்போது பசங்க ஓட்டுற பைக்கும் பசங்க லவ் பண்ணுற அந்த பொண்ணு தான் வந்து நமக்கு எப்பவுமே பயங்கர ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக ஃபீல் ஆகும். பிகாஸ் யூ கேன் ஹாவ் போத் அட் தி சேம் டைம். கரெக்டாக பைக்கையும் ஓட்டலாம், அட் த சேம் டைம் லவ் பண்ணுற பொண்ணு ஒரு நீ ஃப்ரெண்டாக இருந்தனா அவங்களை எங்காவது ட்ராப் பண்ணுறதோ இல்லை அவங்களை எங்காவது கூப்பிட்டு போகிறதோ அதையும் பண்ண முடியும். ஸோ அதனால் மனுஷனுக்கு பசங்களாக பிறந்து பைக்கெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒன் சைட் லெவலாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பாட்டுமே பேக் டு பேக் உங்களுக்கு தான் வருது, கேட்டு முடியுங்க. அப்படி ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும்ல, இன்னைக்காவது ஒரு நாள் நினச்சிட்டே கேளுப்பா தம்பி, நம்ம ப்ராவோ. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்,
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்
1: நிறுத்து. இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: நைட் டைம் தூங்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படின்னா டிவி போட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு லைட் வெடித்தோம் லைட்டாக கொஞ்சோண்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கம்ப்ளீட் டார்க்கில் அவங்களால தூங்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாடியில் மெட்டபாலிசம் லைட்டாக எஃபெக்ட் ஆகி வெயிட் ஜாஸ்தி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டனை மாற்றி அமைக்கிட்டான் தம்பி. ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இதுக்கு பேர் வந்து ஆலன் அப்படின்வாங்க. ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் லைட் அட் நைட். இப்போ எனக்கு எப்படின்னா நான் நைட் வந்து பாட்காஸ்ட் ஏதாவது கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன், இல்லாட்டி நான் மழை சவுண்ட் ஏதாச்சும் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஆனால் எனக்குமே வந்து கம்ப்ளீட் டார்க்காக இருந்து தூங்குறது தான் பிடிக்கும். ஓகே, ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு நல்லா தூங்கணுமா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ரைட்டு, டன்னு, இது பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் நல்லா தூங்கணுமா, லைட் ஆஃப் பண்ண கையோட வீட்டில் ரூம் டெம்பரேச்சர் ஒரு 22-23 degrees வச்சுக்கோங்க. ஓகே ரைட், அதுவும் டூபிள். நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோனை பார்க்காதீங்க. அது ரொம்ப உலகத்திலே இது வரைக்கும் தூங்குறதுக்கு 30 நிமிஷம் மினிமம் 10 நிமிஷம் கூட ஃபோனை பார்க்காம தூங்கினதே கிடையாது. ஃபோனை ஒரு வாரமாக வச்சுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எதையுமே பண்ணாமல் அப்புறம் பெட்டில் படுத்து போத்தின்னு தூங்கு. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா நம்மளாம் வந்து எப்படின்னா எந்த டிரெக்ஷனில் பொறுத்தாலும் சரி பெட்டு எங்கே இருக்கோ தலைமாட்டில் சார்ஜர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே சார்ஜர் என்றைக்குமே வந்து ஆன்லே இருக்கும். போனதுமே எடுத்து குத்திப்போம், அப்படியே படுத்துருவோம், அப்படியே எடுத்துப்போம், அப்படியே மாட்டிப்போம். இப்படி தானே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் காலையில் கண்ணு முடிக்கும் போது ஏதாவது நோட்டிஃபிகேஷனோட தான் கண்ணே முடிக்கிறோம். இதுதானே உலக வழக்கம், இது அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சாலுமே இப்படி தானே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி தானே முடியுது, ஒவ்வொரு காலையும் இப்படி தானே விடியுது. ஓகே எனிவேஸ் ஸோ அதனால் இது வந்து இப்போ இந்த ரிசர்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் ஓன்லி ஃபார் உமன். ஸோ அது ஐ டோன்ட் நோ வை இது ஐ டோன்ட் நோ இந்த ரிசர்ச்லாம் எதை பேக் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மீமில் வந்துகிட்டு இருக்கு, சும்மா சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட்லி உண்மையானு தெரியாது, கேட்க நல்லா இருந்துச்சு, சரி சொல்லாமேன்னு சொன்னேன் நான். அண்டு இப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு இப்போ 2-3 ரிசர்ச் பேப்பர் இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது யாரை வச்சு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மற்றவங்களுக்காக நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. கார்டியோ வாஸ்குலர் ஸ்ட்ரென்த் வந்து ஓடினா இல்லாட்டி சைக்கிளிங் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் மற்றவனுக்கு என் காசு செலவு பண்ணுறதால எப்பட்றா இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு தெரியலையே. அது வேணால் இம்ப்ரூவ் ஆகலாம், ஆனால் என் பர்ஸு வெயிட் குறைஞ்சனே வருமே, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க். சரி, அதான் இப்போ வந்து முன்னாடிலாம் இப்போ நிறையா இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு சில பேர் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க நீங்கள் இப்படி ஆகணுமா நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. முதல்லலாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான், இப்போ வந்து பெருசாக ஃபாலோலாம் பண்ணுறதில்ல எனக்கு வந்து. எது யார் சொல்கிறது உண்மையிலே எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போலாம் ப்ராப்பராக டாக்டர்ஸ்டே போய் விசாரிச்சுக்கலாம் போல். 90s நாட் அவுட்லேருந்து டைம் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயரில் எங்கிட்டமோ தாது செம்ம பாட்டு. ஓஜி ஓஜி இஸ் ஆன் த வே ஃபார் யூ, திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நிக்கனா 91 போடு, என்னது 90s நாட் அவுட்,
1: brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இன்னாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. நம்மால ஒரு உயிரை காப்பாத்த முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jeddah Dubai ல blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration visit foievents.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. PropShell presents தமிழ்நாடு NRI Land Meetup. August 16th Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Bergman Dubai ல நடக்க இருக்கு. PropShell team நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP and RERA approved plots பத்தி தெரிஞ்சுக்கலாம். Plus exclusive offers and spot booking benefits இருக்கு. For appointments call 056-415-4242. The best investment in earth is earth. Plots nale PropShell dane.
4: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: ஏழே முக்கால் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏழே கால், ஏழரை, ஏழே முக்கால். அப்புறம் இதே ஏழு மணி ஆகப்போகுது, இதே 6:50 அப்படின்னா வந்து 7 ஆகிறதுக்கு 10 இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் அப்போவும் கூட ஃபுல்லாக அந்த டைமை சொல்லவே மாட்டாங்க. இது என்ன, இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. உங்கள் வீட்லையும் இதே தானா? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. பட் எனிவேஸ், எத்தனை மணி ஆனாலும் சரி, செம்மையான பாட்டு உங்களுக்கு 24 hours 89.4 தமிழ் எஃப்எம்ல வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து முடிச்சு போட்டேனா? எப்படி வன் மாட்டை கரெக்டாக இங்கே கரெக்டான ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டேனா நானே? சரி, ஓகே, டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு அப்படிங்க இந்த கிளம்பலான்னு பார்க்குறேன். எங்கப்பா அந்த பட்டன், அதை கொஞ்சம் போடு. டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams
0: தான். சரி, இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த பக்கம் எங்கே, நீங்கள் வந்து இந்த மன்கோல் பர்துபாய் அப்புறம் அந்த ஏரியாவில் ஜாஃப்லியா சைட்லேருந்து போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கோல்ட் சூக்கை தாண்டினதுமே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. பட் ஓகே, கொஞ்சம் ஓரளவு மேனேஜபிள் தான். என்ன, நீங்கள் இந்த ரெகுலராக அங்கே அந்த ரூட்டில் தானே போகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாத டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. அதனால் அதை விட ரெகுலர் டிராஃபிக்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த டைமுக்கு. ஐ திங்க் கொஞ்சம் குறைஞ்சிச்சு போல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கலாம், என்ன ADCB மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே கொஞ்சம் என்னன்னு தெரியல, டுவர்ட்ஸ் நம்ம அல்சீஃப் புர்ஜ்மான் போகிற வழியில் அந்த டிரெக்ஷனில் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. இந்த பக்கம் ரிட்டர்ன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம குவைத் ஸ்ட்ரீட்லேயும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அல்மீனா பாருங்கள், ஐயோப்பா, அங்கே சிக்னல் இருக்கிறதுனால கொஞ்சம் பேக் ஆகி எல்லாம் வண்டியை நிறுத்தி எல்லாம் பாட்டு கேட்டுட்டு ரேடியோ கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அடுத்து எப்படா க்ரீன் போடுவாங்கன்ட்டு அப்படியே 311 கிட்டே வந்தோம்னா, 311 கிட்டே எதாவது டிராஃபிக் கிராஷ் இருக்கா? மிருதுஃபில் ஆரம்பித்து கொஞ்சம் அந்த அல் கிசைஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக், அதுக்கப்புறம் டிராஃபிக் கம்மி தான். ஆக்சுவலி ஓவராலாக இன்றைக்கி பெருசாக டிராஃபிக் எங்கேயும் இல்லை, ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்லையா? டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: இந்த அபுதாபி ஷார்ஜா ச்சே, அபுதாபி ராசல் கேமா, இந்த பக்கம் ஃபிஜராலாம் எடுத்து பார்த்தா எந்த டிராஃபிக்கும் இல்லைங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு நடு ரோட்டில் நடக்கலாம் போல, ஒரு வண்டி இல்லைங்களாம். சரி, அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வேற எங்காச்சும் டிராஃபிக் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மஸ்கட்டில் தான் இருக்கான்னு பார்ப்போமா, கொஞ்சம் ஓவராக இருக்குமோ? இருங்கம்மா, மஸ்கட்டில் வந்து அல் பத்தீனா எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருக்குது போல், அங்கே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. இனிமேல் டிராஃபிக் அப்டேட்டை ஃபுல்லாக கொடுப்போம் நம்ம இந்த மாதிரி. சரியா, ஒமான், தோஹா, கட்டார்லலாம் அதெல்லாம் சேர்த்து கொடுப்போம். அங்கேருந்தும் நிறைய பேர் கேட்குறீங்கள, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலாயுதம்லேருந்து யூ ஹேவ் அ சாங் அண்ட் திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ த ஈவினிங் கடக். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர்ஜே பிராவோ அண்ட் ஆல்சோ ஃபாலோ அஸ். தினம் உங்களுக்காக 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மாங்கு மாங்குன்னு சைடில் வந்து உழைச்சி வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்கள் கண்டென்ட் பண்ணி மூளை பாதி தேஞ்சு போச்சு எங்களுக்கு. பட் இருந்தாலும் வில் நெவர் ஸ்டாப் டூயிங் கண்டென்ட் ஃபார் யூ கைஸ். ஸோ இப்போ வேலாயுதத்தில் ஜெனிலியாக்கும் விஜய்க்கும் ஒரு பாட்டுன்னு வரும், அந்த பாட்டு கேளுங்க. நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். ஓகே, பாய் பாய்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
5: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
6: Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Anna Thangam Gold and Diamonds.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: 89.4 Tamil FM விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது சலுகை அல்ல, சமூக நீதி சார்ந்த விடயம் என்றார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் 543 தொகுதிகள் அடிப்படையில் 2029 தேர்தலில் செயற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்பதை மாற்றக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தினார். 1971 பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்று கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பான தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை மட்டும் ஆதரிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசின் செயல் ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்றார். ஓர் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் ஒவ்வொரு குடிமகனின் குரலும் நாடாளுமன்றத்தில் சமமான வலிமையுடன் ஒலிக்கும் என்று தெரிவித்தார். இது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல, மக்களின் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்று கூறினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள நிலையில் தவேக அரசின் இந்த எதிர்ப்பு தமிழகத்தின் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமானதல்ல. கண்மூடித்தனமான இத்தகைய சீர்திருத்தங்களை எதிர்ப்பதை தவிர்த்து முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு தனது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழை அவமதித்த அமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். உலகுக்கு மானுடத்தையும் கருணையையும் போதித்த பேரன்பின் தாய் தமிழ், அந்த உயிர் மொழியினை அன்பை போதிக்கவில்லை என கூறி அமைச்சர் மரிய வில்சன் அவமதிப்பு செய்வதா? தமிழை அவமதிக்கும் வகையிலே பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய பேச்சுக்கு அதே அவையில் மனம் வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது தமிழை தெளிவாக உச்சரிக்க தடுமாறியதையும், பார்த்து படிக்கும் போதே எண்களை பிழையாக கூறியதையும், மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சுட்டிக்காட்டி அதனை திருத்திக் கொள்ள கோரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த பதிலும் வெளிப்படுத்திய உடல் மொழியும் ஆணவத்தின் உச்சம் என்று கூறியுள்ளார். தன்னிடம் உள்ள பிழையை ஏற்றுக்கொண்டு அதனை திருத்திக் கொள்ள முனைவதே அரசியல் முதிர்ச்சியாகும் என்று சீமான் கூறினார். அப்பண்பு துளியுமற்று தன்னை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாதென அமைச்சர் மரிய வில்சன் அதிகார திமிரில் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று சீமான் கூறினார். இந்நிலையில் தனக்கு மொழி பிரிச்சினை இருப்பது உண்மைதான் என்றும், அதை நான் மறுக்கவில்லை என்றும், அன்று கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான், எனக்கும் தாய்மொழி தமிழ்தான் என்று தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது நடந்த தடியடி, அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய FCRA மசோதா நிறைவேறாமல் உள்ளது. கடந்த மார்ச் 25 மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் தற்போது உள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியினால் FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மசோதாவின் நோக்கம் சிறுபான்மையினரை ஒடுக்குவது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளன. அரசு தன்னுடைய சொந்த நலனுக்காக இதனை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்கும்படி மக்களவை சபாநாயகருக்கு அமித்ஷா கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவாதம் இன்றைய தொடங்கினாலும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். அதனால் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கெடுக்க விரும்புகின்றார்களா அல்லது நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்த விரும்புகின்றார்களா என்பது அவர்களை சார்ந்தது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். ஜனநாயகத்தில் தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தையும் விவாதமுமே ஆகும். அதனால் நீங்கள் எதிர்க்கட்சியினருடன் தயவு செய்து ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். வேட்டி அணிந்து மாநிலங்களவை வந்த தம்மை பாஜக பெண் எம்பி சுஷ்மிதா தேவ் லுங்கிவாலா என்று அவதூறு செய்ததாக ஜான் பிரிட்டாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் இருக்கையை விட்டு தமக்கு பின்னால் அமர்ந்திருந்த அவர் தம்மை லுங்கிவாலா என்று அவதூறாக அழைத்ததாக மார்க்சிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் குறிப்பிட்டுள்ளார். வேட்டி அணிந்து அவைக்கு வந்தேன், மலையாளி தென்னிந்தியன் என்பதில் பெருமைப்படுகின்றேன் என்று அவர் கூறினார். ஆடை கலாசாரம் பற்றிய பாஜக எம்பியின் சிந்தனை இதில் தெளிவாகுவதாக அவர் விமர்சித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அச்சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியிடம் விரிவான விளக்கங்களை வழங்கியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே இலங்கையின் SJB நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இலங்கையின் 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய கடிதத்தை இன்று பகிரங்கமாக வெளியிட்டார். அக்கடிதத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கத்தை முன்னெடுக்க வேண்டாம் என மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். கடிதத்தின்படி தற்போதைய அரசியலமைப்பில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்புகளை அதிகரிப்பது பொருத்தமான நடவடிக்கையாக இருக்காது என மகாநாயக்க தேரர்கள் கருதுவதாக சுஜீவ சேரசிங்க தெரிவித்துள்ளார். செங்கடலில் வணிக கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 3 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தெரிவித்தார். பாப்பல் மந்த் நீரிணையில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் கடலோர காவற்படை தெரிவித்திருந்தது. உயிரிழந்தவர்களில் 4 பேர் கப்பல் பணியாளர்கள் என்றும் 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் 1 இந்தோனேஷியர் என்றும் மேலும் 2 ஏமன் மீட்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் வன்மையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதில் முன்னேற்றம் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வளைகுடாவில் நடைபெறும் போருக்கு நிரந்தர முடிவு காண்பது தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்தும் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜூன் மாதத்தில் இருதரப்பும் ஒப்புக்கொண்ட இடைக்கால ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மற்றும் அதை செயற்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் கடற்படை ஒற்றுகை எக்கு சுவர் என்று அழைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அபுதாபி விசா வழங்கும் திட்டத்தில் 30 நாள் அனுமதிக்கு 11 பயண நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. இந்த சலுகையை பெற இந்தியாவில் இருந்து திரும்பும் விமான பயணச்சீட்டு மற்றும் அபுதாபி ஹோட்டலில் குறைந்தது 3 தொடர்ச்சியான இரவுகளுக்கான முன்பதிவு உள்ளிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்து அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்கள் அல்லது ஆன்லைன் பயண நிறுவனங்கள் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்களாக ஹாலிடே ட்ரைப், தோமஸ் குக் அண்ட் SOTC, த்ரிலோபிலியா, அக்பர் ஹாலிடேஸ், உட்டாசோ.com, கேசரி டுவர்ஸ், ரியா டிராவல்ஸ், ராயல் டுவர்ஸ், பிக்யோர் ட்ரெயில், மேக் மை ட்ரிப், ஆரியான் லெஷர் உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று பணத்தை திருடுவதற்கான புதிய வழிகளை தொடர்ந்தும் உருவாக்கி வரும் நிலையில் போலியான குறுஞ்செய்திகள் குறித்து அபுதாபி சுங்கத்துறை அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். அதிகாரப்பூர்வ சுங்க தடுப்பு அறிவிப்பு என்ற தலைப்பில் பரவி வரும் போலியான செய்தி குறித்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த செய்தியை பெறுபவர்களை அதற்கு பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகளிடம் ஏதேனும் விசாரணை அல்லது உதவி தேவைப்பட்டால் குடியிருப்பாளர்கள் 800-555 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அபுதாபி சுங்கத்துறை அறிவித்துள்ளது. ஷார்ஜா நகராட்சி அல்கான் மற்றும் அல் மம்சார் பகுதிகளில் வாகன நிறுத்துமிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது. பணிகள் நிறைவடைந்ததும் 5 வாகன நிறுத்துமிடங்களில் மொத்தம் 1222 வாகனங்களை நிறுத்தும் வசதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்கான் பகுதியில் ஏற்கனவே 2 வாகன நிறுத்துமிடங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 682 வாகனங்களை நிறுத்த முடியும் என்றும் ஷார்ஜா நகராட்சியின் வாகன நிறுத்துமிட சேவைகள் பிரிவின் தலைவர் காலித் அல் ஹமாதி தெரிவித்தார். மேலும் அல்கான் மற்றும் அல்மம்சார் பகுதிகளில் 3 புதிய வாகன நிறுத்துமிடங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இவை கூடுதலாக 540 வாகனங்களுக்கு இடமளிக்கும்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: சுற்றுலா இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. காயத்திலிருந்து இன்னும் குணமடையாத காரணத்தினால் விக்கெட் காப்பாளர் குசல் மெண்டிஸ் இந்த குழாமில் பெயரிடப்படவில்லை. இதன் காரணமாக தனஞ்சய் டி சில்வாவின் தலைமையில் பெயரிடப்பட்டுள்ள இந்த குழாமுக்கு விக்கெட் காப்பாளர் நிரோஷன் திக்வெல்ல அழைக்கப்பட்டுள்ளார். அவர் 3 வருடங்களின் பின்னரே இவ்வாறு இலங்கை குழாமில் சேர்க்கப்பட்டுள்ளார். தனஞ்சய் டி சில்வா தலைமையிலான அணியில் லஹிர் உதார, நிஷாத் மதுஷ்க, கமிந்து மெண்டிஸ், தினேஷ் சந்திமால், பசிந்து சூரிய பண்டார, சுனால் தினூஷ, நிரோஷன் திக்வெல்ல, ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜாசூரிய, கேஷரனு வாந்த, மிலான் ரத்நாயக், அசித பெர்னாண்டோ, லஹிர் குமார, விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் தில்ஷான் மதுஷங்க ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆரம்பித்து வைக்கும் வகையில் முதல் போட்டி August 15 காலை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸில் எப்படி போச்சு? நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போக வேண்டிய இடத்துக்கு சேஃபாக ரீச் ஆகுங்க அப்படின்னு என்னோட அன்பான ரெக்வெஸ்ட். அண்ட் இந்த டைமில் யூஏயில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன நடக்குது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே. ஸோ அதாவது சில பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளாட் எடுத்துகிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே வேறொருத்தவங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பார்ட் பார்ட்டாக பிரித்து நிறைய பேர் வந்து ரெண்ட்டுக்கு தங்க வச்சு அதுலேருந்து லாபம் சம்பாதிப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த உள் வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சில ரூல்ஸ் எல்லாம் மீறி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 மில்லியன் AED வரைக்கும் ஃபைன்.

0: அனுப்புங்கள். The Bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: And gold வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
1: So, evening gold rate enna 24 carat gold 533 dirhams 25 fils and 22 carat gold 494 dirhams and 21 carat gold 473 dirhams 50 fils and 18 carat gold 406 dirhams and ipo adutha ungalku pidicha part varudhu தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. அண்ட் நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேற நடக்க போது, ஒரு மூவி கான்டெஸ்ட் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
8: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், இன்னைக்கு ஒருத்தவங்களோட லவ் ஸ்டோரி அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுது. இதுதான் பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இவங்களோட லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரிட்டி கப்பல், ஆஹா அடடே அப்படின்னு உங்களை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு கப்பல் தான் அவங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு. எஸ், ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் வந்து சூர்யா அவர்கள், அதுக்கப்புறம் மமிதா பைஜு, ராதிகா மேம், நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா வெங்கி அட்லூரி. எஸ், வெங்கி அட்லூரி இந்த படத்துடைய டைரக்டர். ஸோ நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் நீங்கள் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த படத்துக்கான கப்பல் பாஸஸை நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கி அட்லூர் இல்லையா, இவருடைய முதல் தமிழ் படம் என்னது, தமிழ் அண்ட் தெலுங்குல தான் வந்து எடுத்தார் ஒரு படம், அது வந்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்து 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் அனுப்பிச்சிடுவீங்களா 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஸோ கேட்டிங்கன்னா ஃபார்ஸ் ஃபிலிம் அப்படின்னு நான் டான் சொல்லிடுவேன். ஸோ August 14th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தமிழ் எஃப்எம் டீமோட நம்ம எல்லாரும் சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? அண்ட் எஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், இன்னைக்கு யார் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தி ஃபேமஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ட் ஜார்ஜியானோட லவ் ஸ்டோரி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லவ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பார்க், இது வந்து எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. இவங்க தான் தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு இமேஜின் கூட நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் அந்த லைஃப்பில் அது நடக்கும்போது அடடே நமக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும்ல. ஸோ தொடர்ந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா, இது நம்ம ரேடியோ நம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்மால ஒரு உயிரை காப்பாத்த முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jadab Dubai la blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். For registration visit foievents.llc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
4: பேர் என்ன தம்பி?
3: புரட்சி தளபதி.
5: அறிவு இருக்கு அவனுக்கு.
3: சார் சாரி சார். படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
6: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
3: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
4: அட படன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
7: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
3: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
7: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
1: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
8: Arthritis and joint pain பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
0: இந்தியா மற்றும் UAE இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
8: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 கிராம்ஸ் தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபு ஷாக்ரா ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
10: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஜூவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. உங்களுக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு ஆமாமா இருக்கு இருக்கு அப்படின்னு வந்து தோணும். ஸோ இன்னைக்கு நம்ம ரொனால்டோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. நம்ம எல்லாருக்கும் ரொனால்டோ வந்து ஃபுட்பால் தான் ஞாபகம் வரும். ஆனால் 2016 ஒரு லக்ஸுரி ஸ்டோருக்கு வந்து ரொனால்டோ விசிட் பண்ணுறாரு. ஒரு கஸ்டமராக வந்து போகிறாரு அந்த ஒரு ஷாப்க்கு. ஸோ அப்போ தான் அவரோட லைஃப்பை வந்து மீட் பண்ணுறாரு அவர். அப்போ ஜார்ஜியானாக்கு வந்து ஒரு 22 பெண். அப்போ வந்து ஜார்ஜியானா வந்து அவ கிறிஸ்டியானாவை பார்க்கும்போது, வா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஷோரூமுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்ததுமே பயங்கர ஒரு ஷாக்கு. ஸோ ஜார்ஜியானா வந்து ரீசெண்டாக கூட இன்டர்வியூலலாம் வந்து அவங்க சொல்லும்போது இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிறிஸ்டியானாவை பார்க்கும்போது எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து இருந்தது. பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஸ்டொமக்குள்ள பயங்கரமாக வந்து கண்ணா பின்னான்னு பறந்தது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் சைட்லேயே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அவங்களுடைய ஸ்டோரியிலேயே ஃபஸ்ட் மீட்டிங்க்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த ஆக்சுவல் கனெக்ஷன் வந்து ரெண்டு பேருக்கு வந்து உருவானதே அந்த ஒரு ஜேர்னி. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில பேரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அந்த ஃபீலிங்க்கு வந்து ஒரு மீனிங்கே இருக்காது. ஏன் நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, எதனால் பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுசாக வந்து உங்களுக்கு செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து இருக்கும். அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளேயே வந்து போக முடியும் இல்லையா? ஸோ எப்படி இன்றைக்கி வந்து மேரேஜ் வந்து உங்களுக்கு ஆகியிருக்கு அப்படின்ற போது எப்படி அந்த இவ்வளோ ஜேர்னி இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: group of companies india matrum uae la irundhu experienced chef and team oda chettinad palace restaurant vandhaachu chicken fish gravy nandu varavel meen varavel karuvaattu kolambu chicken chukka boti fry sweet ne vaga vagaya oru chettinad virundhu
4: chettinad palace restaurant 14th august evening 7:30 ku abu shagra la grand open pandranga inaugural offer 14th to 31st august morning 10:30 la irundhu night 11:30 varaikum grand chettinad meals varum 12 dirhams da
3: chettinad palace restaurant behind city max hotel abu shagra sharjah contact 0654544787 மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
6: there is no place like home. There's no home like that.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alakasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக சிவா வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் கேட்ட பாட்டு மனசு தொட்ட மெட்டுக்காக நான் பிளே பண்ண போறேன். அண்ட் நம்ம ஷோல வந்து ஒரு கான்டெஸ்ட், ஒரு மூவி கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாசஸ நீங்க வின் பண்ணுன்னா ஒரு க்வெஸ்சன் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கி அட்லூரி இல்லையா, இவருடைய முதல் தமிழ் படம் என்னது, தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத 0502528940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் கிறிஸ்டியானோ அண்ட் ஜார்ஜியானோட லவ் ஸ்டோரி பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ayu treat ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ayu treat ayurveda, dip மற்றும் silicon oasis. call 0588204172.
2: Request a song, call or whatsapp 0502528940. manasathottamitte

இந்த மாவீரன் படம் பார்த்திருக்கீங்களா? தெலுங்குல கூட மகதீரா நினைக்கிறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இவங்க காஜல் வந்து ஹீரோவோட அந்த கை அப்படியே யதார்த்தமாக உரசும் போது ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க, அப்படியே உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மத்து ஞாபகங்கள்லாம் வரும். அடடே, நமக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்லாம் நம்மளும் நினச்சிருக்கோம் தானே. ஸோ இது சில பேருக்கு ஆக்சுவலி வந்து தோணிருக்கும் தெரியுமா? சில போது நான் வந்து மீட் பண்ணும்போது, ஏய் இவங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஏதோ 10 வருஷம் பழகின மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து யாராவது ஒரு பர்சனை மீட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணும்போதோ வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? இல்லைன்னா நம்மளால சும்மா வந்து சொல்ல முடியாது. ஸோ அதே போல தான் கிறிஸ்டியானோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணார். ஸோ என்னென்னா ஒரு ஸ்டோரியில் கூட வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து ரொனால்டோ ஜார்ஜியானா வந்து டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ தான் வந்து மீட் பண்ணுறாரு. என்னடா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியானாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டாரு. அந்த டின்னருக்கு போகும்போது அப்போது யதார்த்தமாக அந்த கை வந்து டச் ஆகும் இல்லை, டச் ஆகும்போது அப்போது இதே மாதிரி அவருக்கு தோணிருக்கு, சம்திங் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கே என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ ஆனால் சைக்காலஜிக்கலி இந்த ஆங்கிளில் பார்த்தா இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்காது இல்லையா? இப்போது நம்ம வந்து யார் வேணாலும் அப்படி கை வந்து டச் பண்ணலாம், லைக் வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுக்கலாம். அது அப்போனா எல்லாருக்குமே வந்து அப்படி தோணிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? சில பேர்கிட்ட மட்டும் தானே அது வந்து இருக்கும். ஸோ அந்த டச்சுக்கு பின்னாடி ஒரு ட்ரஸ்ட் வரணும் இல்லையா? இஸ் இந்த பர்சனை நான் முழுசாக வந்து பிலீவ் பண்ணலாம், இவங்க என்னோட லைஃப் பார்ட்னரை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட மனசு வந்து சொல்லும். ஸோ அப்போ தான் ரொனால்டோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து போனாங்க ஜார்ஜியானா. ஸோ ஜார்ஜியானோட ரோல் வந்து ரொம்ப பெருசாக வந்து மாறியிருக்கு இல்லையா? ரொனால்டோ வந்து சந்திக்கும்போது அவங்க அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது. ஸோ அதாவது அவங்க ஒரு சிங்கிள் மேனாக தான் வந்து கிறிஸ்டியானோ வந்து இருந்தார். ஸோ அவருடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஜார்ஜியானா வந்து அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகுது. ஜார்ஜியானா ஒரு பார்ட்னராக மட்டும் இல்லாமல் ஒரு மதர் ஃபிகராகவும் வந்து மாறினாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த லவ்வை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தரை லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணும். உன்னோட பாஸ்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், உன்னோட ப்ரெசன்ட் லைஃப்பையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஃப்யூச்சரையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும்போது இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு பர்சனுக்கு தோணணும் இல்லையா? அதுதான் ஒரு உண்மையான ஒரு காதலாக இருக்க முடியும் இல்லையா? நான் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா?
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்.
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
9: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
8: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
9: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. கிறிஸ்டியானோ அண்ட் ஜார்ஜினோட லவ் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. லவ்னா பயம், கல்யாணம்னா பயம், ஐயோ குழந்தைங்களா அப்படின்னா பயம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஜோடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜார்ஜியானோ வந்து ரொனால்டோவை மீட் பண்ணும்போது அவங்க லைஃப்குள்ள கம்ப்ளீட்டாக வரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்னே, அவரோட பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், அவரோட கரண்ட் லைஃப், அவங்களோட குழந்தைங்க, இது எல்லா பொறுப்பையுமே அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலியை வந்து உருவாக்கினாங்க இல்லையா? இது ஜஸ்ட் லைக் தட் யாருமே வந்து பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ ஜார்ஜினா வந்து கிறிஸ்டியானோ கல்யாணம் பண்ணனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியாக வந்து ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து இருக்கும். ஆக்சுவலி இப்படி கிடையாது தெரியுமா? அவங்க வந்து ஒரு மாடலாக, ஒரு இன்ஃப்ளூயன்சராக, ஒரு பிஸ்னஸ் உமனாக, ஒரு மதராக, ஒரு ஃபேஷன் பர்சனாலிட்டியாக, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார், அது எல்லாமே வந்து அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இவர் இருக்காரு, இவர் ஃபேமாக இருக்காரு, அவரை வச்சு நான் அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காராமல் சம்திங் ஷீ இஸ் டூயிங்கில் அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு விமனாக இருந்தாலுமே தன்னை வந்து ஒரு தனித்துவமான ஒரு பர்சனை வந்து கிரியேட் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் யாருமே வந்து வீட்டில் உட்காரும்போது நம்மளோட மைண்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணும், சும்மா நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஐயோ நீ வீட்டில் இருக்காத, நீ வெளியில் போ, அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நிறைய விஷயம் வந்து கற்றுக்கோ, மணிக்காக கிடையாது உன்னோட மைண்டுக்காக அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து மாறிட்டே வராங்க. ஸோ இதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு ஃபேமஸ் ஒரு பர்சனால் மட்டும் வந்து மாற கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தாலுமே வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க உருவாக்கினாங்க அப்படின்றத நான் சொல்ல வர ஒரு விஷயம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசி.

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன் ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th August ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்ட் ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
2: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபு ஷாக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0645454787.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங்
6: போகாத போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய்.
0: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அடுத்து மகுடம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மகுடம் 2026 மூவி, விஷாலே டைரக்ட் பண்ணி ஸோ அவரையும் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து August 14th வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சௌத்ரா டிவி எனர்ஜைஸ் டுபாய் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ மகுடம் படத்துடைய கப்பல் பாசஸ்லாம் நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தமிழ் எஃப்எம் ஆனர் கான்டெஸ்ட், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு கப்பல் பாசஸை வின் பண்ணலாம். அப்படியே நம்ம தமிழ் எஃப்எம் டீமோட வந்து நீங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் உங்களை ரொம்ப அன்பா வந்து கேட்டுக்கிறோம். ஸோ வந்துருங்க மறக்காம, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: இந்தியா மற்றும் யுஏஇல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
4: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தான்.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபு ஷாக்ரா ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நம்ம லைஃப்பில் சில நேரம் பெஸ்ட்டான மூமெண்ட் வருவோம், சில நேரம் வந்து வர்ஸ்டான மூமெண்ட் என்னடாது அப்படின்னு தோணும். சில நேரத்தில் பெஸ்ட் மூமெண்ட் அண்ட் வர்ஸ்ட் மூமெண்ட் சேர்ந்து வரும். அதை உங்களுக்கு நடந்திருக்கா? 2022 ஜார்ஜினா வந்து ஒரு ட்வின்ஸ் பேபியை வந்து எதிர்பார்த்தாங்க, ஜார்ஜினா அண்ட் கிறிஸ்டியானோ. அப்போது வந்து ஒரு பேபி கேர்ள் வந்து பிறந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேபி பாயை வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபேமஸான ஒரு சீரீஸில் கூட வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, த பெஸ்ட் அண்ட் த வர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நேரத்தில் ஒரு குழந்தைய வந்து கையில் வச்சுருக்காங்க, இன்னொரு குழந்தை வந்து இழந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருக்கும்போது அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த பெயினுக்கு அப்புறம் ஃபேமிலி தான் தோணுற ஸ்ட்ரென்த் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து உணர்ந்தாங்க. ஸோ நம்மளோட லைஃப்பில் யாராவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் நிற்க மாட்டோம். ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு யார்கிட்ட சொல்கிறது எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்கள், நான் இருக்கேன் உனக்கு, நீ கொட்டு, உன் மனசில் இருக்கிறதே கொட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் போதும் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஜார்ஜினா வந்து ஏன் ஸ்பெஷல் ரொனால்டோக்கு அப்படின்னா, ஜார்ஜினாவோட லைஃப்பில் மதர்ஹுட், ஃபேமிலி, ரொனால்டோக்கு வந்து எல்லாமே வந்து கனெக்டடான ஒரு விஷயமாக தான் வந்து அவர் பார்ப்பார். ஸோ ஒரு ஃபுட்பால் சூப்பர் ஸ்டாராக வந்து இருக்கும்போது உலகமே வந்து அவர் வந்து பார்க்குது. பட் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பார்ட்னர், ஒரு ஃபாதர், ஒரு மணி, ஒரு நார்மலான ஒரு பர்சன், இது எல்லா வருஷனையும் வந்து பார்க்குறது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் மட்டும்தான். ஆனால் எல்லா வெளியில் இருக்க எல்லாருமே வந்து அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து ஓகே, ஆனால் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணி ஒரு சின்னதாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடும்போது கூட ஒரு வார்த்தை தப்பாக போச்சுன்னா முடிஞ்சு, ஓ அவங்க வந்து பிரிய போகிறாங்க போலே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காசிப்பை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க தெரியுமா? அதில் எதுவுமே அப்படி வராமல் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் மீடியா வந்து ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கு, அதுக்கப்புறம் ரூமர்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 10 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்து வெற்றிகரமாக August 11th கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று August 11th, 2026 வந்து போர்ட்டுகலில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கிறிஸ்டியானோ அண்ட் ஜார்ஜினா தம்பதிகள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் ட்ரூ. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இல்லை, ஏன் அவங்க 10 வருஷம்க்கு அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்களே, ஏன் ஏன் ஏன் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே தான் அந்த பியூட்டியே வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, 10 இயர்ஸ் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு டைம் வரும் இல்லை, அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் லைஃப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷனில் அந்த ஒரு ஸ்பார்க்கில் வந்து ஆரம்பித்த ஒரு கதை, அது வந்து ஒரு ஃபேமிலியை வந்து மாறிச்சு. அது வந்து சக்ஸஸை மட்டும் வந்து ஷேர் பண்ணாமல் ரெண்டு பேருக்கும் இருந்து அந்த ஒரு பெயினை வந்து ஷேர் பண்ணிச்சு. ஒரு குழந்தைய வந்து இழந்த அந்த ஒரு பெயின், 10 இயர்ஸ் எனக்காக நீ வெயிட் பண்ணியிருக்க. ஸோ அது ஃபைனலி ஒரு மேரேஜ்க்கு வரும்போது இன்னும் அதை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லை. ஸோ நம்ம வாழ்ந்துருக்கோம், 10 இயர்ஸ் வந்து ஒருத்தர் பற்றி இன்னொருத்தருக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு ட்ரீம் மொமெண்ட்டாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.

0: பண்ண மாட்டேன் அப்படின்றது லவ்வே கிடையாது. நம்ம உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கும் வந்து பிடிக்கும், அதுவும் என்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதான ஒரு விஷயம். அதுதான் வந்து ஜார்ஜினா பண்ணியிருக்காங்க கிறிஸ்டியானோவுக்கு. உன்கிட்ட எவ்வளோ காசு பணம் வேணாலும் இருக்கலாம், பட் உன்னை நான் லவ் பண்ணுறேன், என்னோட ஃபேமிலியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. யாருக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே கூட, இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு காரில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அப்ளை பண்ணாலுமே வந்து அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ எங்கேயே என்னென்ன நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொட்டி கிடக்க நம்மளை சுற்றி இல்லையா, நம்ம தான் அதை கண்டுக்காமல் போயிட்டுருக்கோம் அப்படின்றது என்னோட கருத்து. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கேங்க. அன்புடன் நான் பிரியா, அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
2: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் எல்லாரும் நிறையா நம்ம பேசணும் லவ் ஸ்டோரி பற்றி. இதே மாதிரி எந்த லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என் கூட இருந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட லவ் ஸ்டோரி கூட எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை நான் ரேடியோவில் நான் சொல்வேன். இன்ஸ்டாகிராமில் RJ பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அங்கே வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி விடுங்க. Part 1, Part 2, Part 3 அப்படின்னு. ஸோ ஒரே வாய்ஸ் நோட்டில் பண்ண முடியலனா கூட நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம தமிழ்எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தமிழ்எஃப்எம்மோட கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் இப்போது நான் வீட்டை கிளம்புறேன். ஸோ மறக்காமல் RJ ப்ரியா அஃபீஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து DM பண்ணுங்கள். அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. மீண்டும் சந்திப்போம்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது சலுகை அல்ல, சமூக நீதி சார்ந்த விடயம் என்றார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் 543 தொகுதிகள் அடிப்படையில் 2029 தேர்தலில் செயற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்பதை மாற்றக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தினார். 1971 பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்று கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பான தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை மட்டும் ஆதரிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசின் செயல் ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்றார். ஓர் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் ஒவ்வொரு குடிமகனின் குரலும் நாடாளுமன்றத்தில் சமமான வலிமையுடன் ஒலிக்கும் என்று தெரிவித்தார். இது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல, மக்களின் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்று கூறினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள நிலையில் தவேக அரசின் இந்த எதிர்ப்பு தமிழகத்தின் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமானதல்ல. கண்மூடித்தனமான இத்தகைய சீர்திருத்தங்களை எதிர்ப்பதை தவிர்த்து முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு தனது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழை அவமதித்த அமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். உலகுக்கு மானுடத்தையும் கருணையையும் போதித்த பேரன்பின் தாய் தமிழ். அந்த உயிர் மொழியினை அன்பை போதிக்கவில்லை என கூறி அமைச்சர் மரிய வில்சன் அவமதிப்பு செய்வதா? தமிழை அவமதிக்கும் வகையிலே பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய பேச்சுக்கு அதே அவையில் மனம் வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது தமிழை தெளிவாக உச்சரிக்க தடுமாறியதையும் பார்த்து படிக்கும் போதே எண்களை பிழையாக கூறியதையும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சுட்டிக்காட்டி அதனை திருத்திக் கொள்ள கோரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த பதிலும் வெளிப்படுத்திய உடல் மொழியும் ஆணவத்தின் உச்சம் என்று கூறியுள்ளார். தன்னிடம் உள்ள பிழையை ஏற்றுக்கொண்டு அதனை திருத்திக் கொள்ள முனைவதே அரசியல் முதிர்ச்சியாகும் என்று சீமான் கூறினார். அப்பண்பு துளியுமற்று தன்னை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாதென அமைச்சர் மரிய வில்சன் அதிகார திமிரில் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று சீமான் கூறினார். இந்நிலையில் தனக்கு மொழி பிரிச்சினை இருப்பது உண்மைதான் என்றும் அதை நான் மறுக்கவில்லை என்றும் அன்று கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான், எனக்கும் தாய்மொழி தமிழ்தான் என்று தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது நடந்த தடியடி, அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய FCRA மசோதா நிறைவேறாமல் உள்ளது. கடந்த மார்ச் 25 மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் தற்போது உள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியினால் FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மசோதாவின் நோக்கம் சிறுபான்மையினரை ஒடுக்குவது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளன. அரசு தன்னுடைய சொந்த நலனுக்காக இதனை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்கும்படி மக்களவை சபாநாயகருக்கு அமித்ஷா கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவாதம் இன்றைய தொடங்கினாலும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். அதனால் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கெடுக்க விரும்புகின்றார்களா அல்லது நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்த விரும்புகின்றார்களா என்பது அவர்களை சார்ந்தது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். ஜனநாயகத்தில் தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தையும் விவாதமுமே ஆகும். அதனால் நீங்கள் எதிர்க்கட்சியினருடன் தயவு செய்து ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். வேட்டி அணிந்து மாநிலங்களவை வந்த தம்மை பாஜக பெண் எம்பி சுஷ்மிதா தேவ் லுங்கிவாலா என்று அவதூறு செய்ததாக ஜான் பிரிட்டாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் இருக்கையை விட்டு தமக்கு பின்னால் அமர்ந்திருந்த அவர் தம்மை லுங்கிவாலா என்று அவதூறாக அழைத்ததாக மார்க்சிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் குறிப்பிட்டுள்ளார். வேட்டி அணிந்து அவைக்கு வந்தேன், மலையாளி தென்னிந்தியன் என்பதில் பெருமைப்படுகின்றேன் என்று அவர் கூறினார். ஆடை கலாசாரம் பற்றிய பாஜக எம்பியின் சிந்தனை இதில் தெளிவாகுவதாக அவர் விமர்சித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அச்சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியிடம் விரிவான விளக்கங்களை வழங்கியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே இலங்கையின் SJB நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீப சேனசிங்க இலங்கையின் 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய கடிதத்தை இன்று பகிரங்கமாக வெளியிட்டார். அக்கடிதத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கத்தை முன்னெடுக்க வேண்டாம் என மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுஜீப சேனசிங்க தெரிவித்தார். கடிதத்தின்படி தற்போதைய அரசியலமைப்பில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்புகளை அதிகரிப்பது பொருத்தமான நடவடிக்கையாக இருக்காது என மகாநாயக்க தேரர்கள் கருதுவதாக சுஜீப சேரசிங்க தெரிவித்துள்ளார். செங்கடலில் வணிக கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 3 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தெரிவித்தார். பாப்பல் மந்த் நீரிணையில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் கடலோர காவற்படை தெரிவித்திருந்தது. உயிரிழந்தவர்களில் 4 பேர் கப்பல் பணியாளர்கள் என்றும் 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் 1 இந்தோனேஷியர் என்றும் மேலும் 2 ஏமன் மீட்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் வன்மையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதில் முன்னேற்றம் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வளைகுடாவில் நடைபெறும் போருக்கு நிரந்தர முடிவு காண்பது தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்தும் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜூன் மாதத்தில் இருதரப்பும் ஒப்புக்கொண்ட இடைக்கால ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மற்றும் அதை செயற்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையில் அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை எக்கு சுவர் என்று அழைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்றும் டிரம்ப் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அபுதாபி விசா வழங்கும் திட்டத்தில் 30 நாள் அனுமதிக்கு 11 பயண நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. இந்த சலுகையை பெற இந்தியாவில் இருந்து திரும்பும் விமான பயணச்சீட்டு மற்றும் அபுதாபி ஹோட்டலில் குறைந்தது 3 தொடர்ச்சியான இரவுகளுக்கான முன்பதிவு உள்ளிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்து அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்கள் அல்லது ஆன்லைன் பயண நிறுவனங்கள் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனங்களாக ஹாலிடே ட்ரைப், தோமஸ் குக் அண்ட் SOTC, த்ரிலோபிலியா, அக்பு ஹாலிடேஸ், உட்டாசோ.com, கேசரி டுவர்ஸ், ரியா டிராவல்ஸ், ராயல் டுவர்ஸ், பிக்யோ ட்ரெயில், மேக் மை ட்ரிப், ஆரியான் லெஷர் உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று பணத்தை திருடுவதற்கான புதிய வழிகளை தொடர்ந்தும் உருவாக்கி வரும் நிலையில் போலியான குறுஞ்செய்திகள் குறித்து அபுதாபி சுங்கத்துறை அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். அதிகாரப்பூர்வ சுங்க தடுப்பு அறிவிப்பு என்ற தலைப்பில் பரவி வரும் போலியான செய்தி குறித்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த செய்தியை பெறுபவர்களை அதற்கு பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகளிடம் ஏதேனும் விசாரணை அல்லது உதவி தேவைப்பட்டால் குடியிருப்பாளர்கள் 800-555 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அபுதாபி சுங்கத்துறை அறிவித்துள்ளது. ஷார்ஜா நகராட்சி அல்கான் மற்றும் அல் மம்சார் பகுதிகளில் வாகன நிறுத்துமிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது. பணிகள் நிறைவடைந்ததும் 5 வாகன நிறுத்துமிடங்களில் மொத்தம் 1222 வாகனங்களை நிறுத்தும் வசதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்கான் பகுதியில் ஏற்கனவே 2 வாகன நிறுத்துமிடங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 682 வாகனங்களை நிறுத்த முடியும் என்றும் ஷார்ஜா நகராட்சியின் வாகன நிறுத்துமிட சேவைகள் பிரிவின் தலைவர் காலித் அல் ஹமாதி தெரிவித்தார். மேலும் அல்கான் மற்றும் அல்மம்சார் பகுதிகளில் 3 புதிய வாகன நிறுத்துமிடங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இவை கூடுதலாக 540 வாகனங்களுக்கு இடமளிக்கும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சுற்றுலா இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. காயத்திலிருந்து இன்னும் குணமடையாத காரணத்தினால் விக்கெட் காப்பாளர் குசல் மெண்டிஸ் இந்த குழாமில் பெயரிடப்படவில்லை. இதன் காரணமாக தனஞ்சய் டி சில்வாவின் தலைமையில் பெயரிடப்பட்டுள்ள இந்த குழாமுக்கு விக்கெட் காப்பாளர் நிரோஷன் திக்வெல்ல அழைக்கப்பட்டுள்ளார். அவர் 3 வருடங்களின் பின்னரே இவ்வாறு இலங்கை குழாமில் சேர்க்கப்பட்டுள்ளார். தனஞ்சய் டி சில்வா தலைமையிலான அணியில் லஹிரு உதார, நிஷாத் மதுஷ்க, கமிந்து மெண்டிஸ், தினேஷ் சந்திமால், பசிந்து சூரிய பண்டார, சுனால் தினூஷ, நிரோஷன் திக்வெல்ல, ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜாசூரிய, கேஷரனு வாந்த, மிலான் ரத்நாயக், அசித பெர்னாண்டோ, லஹிரு குமார, விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் தில்ஷான் மதுஷங்க ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆரம்பித்து வைக்கும் வகையில் முதல் போட்டி August 15 காலை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namo Radio, Namo Music.

வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன் தமிழ் 89.4.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: அனாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.1.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே கால் 0564154242.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

ஜம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.